ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 16 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7 தேதி வெள்ளிக்கிழமை இன்று. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேர்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் இப்போது 5:55 நிமிடம் 50 நொடி. மங்கள இசை கேட்கலாம். ராகம் சரஸ்வதி.

மங்களை சேடம்பெற கேட்டீர்கள் ராகம் சரஸ்வதி. தொடர்வது குரலமுதம். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். குரல் எண் 5. குரல் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள் பொறாமை ஆசை கோபம் கடுஞ்சொல் ஆகிய நான்கும் அறத்துக்கு இழுக்கு தருபவை. குறளும் பொருளும் மீண்டும். குறள் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். பொருள் பொறாமை ஆசை கோபம் கடுஞ்சொல் ஆகிய நான்கும் அறத்துக்கு இழுக்கு தருபவை. குறளமுதம் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 6 மணி. இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை இப்போது கேட்கலாம். இந்த அறிவிப்பினை அடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 அருடிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி தொல்கதைகள் வழங்குபவர் ஆவண காப்பக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள், 7:00 காந்தி அஞ்சலி, 7:15 தமிழில் செய்திகள். குட் மார்னிங் நில்கிரீஸ், புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம், நிறைவாக உணவி உன்னதம் ஆகியவை இடம்பெறும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:00 ரெட்ரோ ராகங்கள் மாஸ்டோ ஸ்பெஷல், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். 9:15 ரெட்ரோ ராகங்கள் தொடரும். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மட்டும். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து. 12வது தேசிய கைத்தறி நாளையொட்டி புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

கம்பர் காட்டும் இலக்கியம் என்ற தலைப்பில் தமிழுரையும் அதனைத் தொடர்ந்து சந்தோஷ் லக்ஷ்மணன் அவர்களின் உழவர் தொழிலதிபர் விதை என்னும் நூல் குறித்த புத்தக விமர்சனம் ஆகியவை இடம்பெறும்.

பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் தொடர்ந்து ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் நான் யார். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:40 பெட்டது கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து சோலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜி சாந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இணைக்கும் திரைகானம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் தொடர்ந்து நினைத்தாலே இணைக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை கீதா பென்னிட் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள், இதுவரை இன்றைய ஒளிபரப்பில் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: இனித்தானும் நல்லவை கேட்க உறவுகளை உயர்வாய் போற்றுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: உறவுகளை பேணுவதை குறித்து வான்புகழ் வள்ளுவனார் சுற்றந்தளால் என்ற அதிகாரத்தையே வகுத்து தந்துள்ளார். உறவினர்களின் இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து பேணி காப்பது ஆகும். இது ஒருவரின் வாழ்விற்கு நிலையான வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் தரக்கூடிய சிறந்த நற்பண்புகளில் ஒன்றாகும் என்கிறார். உற்றார் உறவினருடன் மனம் விட்டு பேசி அன்பு கலந்து பழகினால்தான் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் தேங்கிய நீரைப் போல பயன் நிறைந்ததாகிவிடும் என்கிறார். செல்வம் பெற்றதின் பயனே என்னவென்றால் தன்னை சுற்றி இருக்கின்ற சுற்றத்தார்களுக்கு சூழ்ந்து கொள்ளும்படி வாழ்தலே ஒருவன் செல்வம் பெற்றதனால் அடையும் சிறந்த பயன் என்று குறிப்பிடுகிறார். செல்வத்து பயனே ஈதல் என்கிறார். நாம் ஈட்டிய பொருளை எல்லோருக்கும் கொடுத்து நாமும் அனுபவிக்க வேண்டும். தனக்கு வைத்து கொண்டு எஞ்சிய பொருளை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களால்தான் சுற்றம் சுற்றமாக சுற்றியிருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதற்கு எடுத்துக்காட்டு காக்கை. காக்கை ஒரு பொருள் கிடைத்தால் தன்னுடைய இனங்களை எல்லாம் அழைத்து கரைந்து உண்ணும். அதைத்தான் காக்கை கரவா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்று கூறுகிறார். காகம் தனக்கு கிடைக்கும் உணவை தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தை எல்லாம் கூவி அழைத்து உண்பது போல தமக்கு கிடைக்கும் செல்வத்தை மறைக்காமல் சுற்றத்தாரோடு பகிர்ந்து வாழும் பண்புடையவர்களுக்கே பெருஞ்செல்வமும் உயர்ந்த புகழும் வந்து சேரும் என்று வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். உறவுகள் இல்லாத வாழ்க்கை என்பது மனம் இல்லாத மலருக்கு சமம். மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் பணமோ பதவியோ அல்ல, அன்பான உறவுகள்தான். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனிடம் எதுவும் இருப்பதில்லை. ஆனால் இறைவன் முதன் முதலில் வழங்குவது உறவுகளைத்தான். தாய்,

0: தந்தை, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாத்தா, பாட்டி என்று பல்வேறு உறவுகளை நமக்கு தருகிறார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண் பூசல் தரும் என்கின்றார். அன்பை அடைத்து வைக்க முடியாது. அன்பு இருக்கும் இடத்தில் உறவுகள் மலரும். இன்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. வீடுகள் பெரிதாகிவிட்டன, ஆனால் மனம் சுருங்கிவிட்டன. கைபேசியில் ஆயிரம் ஆயிரம் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கையில் இன்பத்தை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள சிலரே இருக்கிறார்கள். குடும்பத்தில் ஒவ்வொரு அறைகளில் மூழ்கி கிடக்கிறார்களே தவிர, ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை சந்தித்து உரையாடி உண்டு மகிழ்கின்ற நிலை இல்லை. பழைய காலத்தில் அம்மா ஒரு பெரிய சட்டியில் சோறு விரவி கறி வைத்து உருண்டையாக உருட்டி தந்த காலம் இன்று இல்லை. வீட்டை அழகாக்குவது சுவர்கள் அல்ல, உறவுகள்தான். வாழ்க்கையை வளமாக்குவது செல்வம் அல்ல, அன்புதான். அன்போடு வாழ்வோம், விட்டு கொடுத்து வாழ்வோம், உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். நாம் வாழ்ந்தாலும் மகிழ்வது, வீழ்ந்தால் அழுவதும் சில உறவுகள்தான். நம்மை உலகமே கைவிட்டாலும் நம்மோடு பயணிக்கும் உயர் உறவுகள் அற்புதமானது. கோடி கொடுத்தாயினும் குடி பிறந்தாரோடு கூடி கொள்ளுதல் கோடி பெறும் என்று ஊர்தோறும் ஓடி ஓடி ஆத்திச்சூடி அருளிய அவ்வை மூதாட்டி உரைத்தார்கள். உறவின் மேன்மையை உரைக்கும் உன்னத வரிகளில் இவை. ஆகவே உறவுகளை போற்றுவோம், உயர்வாய் போற்றி வாழ்வோம்.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8. நேரம் 6:15. அருளிசை பக்தி பாடல்கள் கேட்கும் நேரம் இது. பாடலை கேட்கும் முன்
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்று

கேட்ட பாடல் ஹஜி எஸ் சையத் அலி குரலில் ஒழித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருளிசை பக்தி பாடல்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி எஃப்எம் 101.8. நிறைவு பாடலாக அனுராதா ஸ்ரீராம் குரலில்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடி எஃப்எம் 101.8. நேரம் 6:40.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேயர்களினே, விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம்.

முட்டைக்கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துரு இ மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோராண்டி ரானிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் இலைவழி தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு விளைச்சல் மற்றும் ஊட்டச்சத்து நோய் மேலாண்மை. பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.50 கிராம் என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோய் ஏற்படுவதை நிர்வகிக்க மான்கோசப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:10 12வது தேசிய கைத்தறி நாளையொட்டி புதுதில்லி ராஷ்டிரபதி பவனில் நடைபெறும் விழாவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்க தவறாதீர்கள்.
1: தொடர்வது மாநில செய்திகள்.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சலீஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1905 ஆகஸ்ட் 7 இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூறும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒவ்வொரு குடிமகனும் இத்தினத்தை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள நெசவாளர்கள் குடும்பங்களுக்கும் ஆடை வடிவமைப்பில் ஈடுபடும் கைவினை கலைஞர்களுக்கும் மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் நடவடிக்கைகளில் சிறு மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள நெசவாளர் குடும்பங்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் குறைந்தது ஒரு கைத்தறி தயாரிப்பை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து நாடு முழுவதும் பகிர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதன் மூலம் இந்திய கைவினைக் கலைஞர்களின் திறன் உலக அளவிலான அங்கீகாரத்தை பெற வழிவகுக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், அசாத்திய திறமை, பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கைத்தறி நெசவாளர்கள் தலைமுறை தலைமுறையாக நெசவு கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் அவர்கள்

0: தயாரிப்புகளுக்கு நிலையான சந்தை வாய்ப்பு கிடைக்க மாநில அரசு தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார். கைத்தறி தொழில் மென்மேலும் வளர்ச்சியடைந்து நெசவாளர்கள் வாழ்வில் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இத்தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான நிகழ்ச்சிகளுக்கு மத்திய ஜவுளி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கைத்தறி விருதுகளை வழங்குகிறார். கைத்தறி துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதும் வழங்கப்படுகிறது. சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரியின் மூலம் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில் குறித்த பயிற்சி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க உதவிடும் என்று அக்கல்லூரியின் இயக்குநர் திரு தென்னரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதுனால இங்க வேலைவாய்ப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. 100% வேலைவாய்ப்பு இருக்கு. இங்க படிச்சு முடிக்கிற அத்தனை பேருக்கும் படிச்சு முடிக்கும் பொழுது வேலை கிடைத்து விடுகிறது. இது இல்லாம பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் நிறையா கொடுக்குறோம். இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு டிப்ளமா படித்தாங்கன்னா மாதம் 2500 ரூபா ஸ்டைஃபன் கொடுக்குறோம். இதே பிடெக் படித்தாங்கனாக்க மாதம் 3000 ரூபா ஸ்டைஃபன் தரும். இது இல்லாமல் நெசவாளர்களுடைய குழந்தைங்களுக்கு மாதம் 5000 ரூபா ஸ்டைஃபண்டும், அது இல்லாமல் அவங்களுடைய என்னென்னலாம் ஃபீஸ் கொடுக்குறாங்களோ, எக்ஸாம் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, என்ன ஃபீஸ் கொடுத்தாலும் வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஷியல் பெனிஃபிட் தரும்.
0: நாகரிக பாரம்பரியத்தை அடித்தளமாக கொண்ட நவீன சமூகத்தை உருவாக்குவதே அரசின் குறிக்கோளாக உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், நுகர்வு கலாச்சாரம் வளமான பொருள் சார்ந்த மனப்பான்மைக்கு அடிமையாகாமல் நாகரீக அடையாளத்துடன் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுவதே நம் அனைவரது கடமை என்று கூறியுள்ளார். நம்பிக்கை மற்றும் தொழில் முனைவுடன் கூடிய கடமை உணர்வு, நாகரீக ஞானம், கலாச்சார பண்புகள் ஆகிய அம்சங்கள் ஒருங்கிணைந்த வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவெடுக்க வழிவகுக்கும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே அரசு பள்ளி கழிவறை கதவை திறக்க சென்ற மாணவர்கள் மீது மின்சாரம் தாக்கியதாக வெளியாகியுள்ள செய்திகள் கடும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படவில்லை என்பது ஆறுதல் அளித்த போதிலும் அரசு பள்ளிகளில் தொடரும் அவல நிலை மாநில அரசின் நிர்வாக குளறுபடிகளை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் 30,000-க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் அவற்றில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் நலனில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் அரசு பள்ளிகளின் தரநிலையை உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் 5ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தினத்தை ஒட்டி தெப்பத் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சரவண பொய்கை திருக்குளத்தில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சரவண பொய்கை திருக்குளத்தில் 3 சுற்றுகள் வளம் வந்து முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சரவண பொய்கை குளத்தில் கரையில் திரளான பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் காவடி எடுத்து வந்து தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகள்

0: நான்கு நாட்களுக்கு பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். காங்கோ தலைநகர் கின்ஷாசா அருகே எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அங்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரிக்ஸ் அமைப்பின் இரண்டு நாள் கலாச்சார திருவிழா மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நேற்று தொடங்கியது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 0.8% அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டிற்கான உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ராணுவத்தின் பொறியியல் சேவை பிரிவு சென்னை அலுவலக தலைவராக திரு ஈஸ்வர தத் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நகர்ப்புற ஆதரவற்றோர் தங்கும் இடங்களுக்கான நிலையான செயல்பாட்டு வழிமுறைகள் குறித்து தன்னார்வலர்களுக்கு நேற்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மனித உயிர்களை பாதுகாப்பதில் தன்னலமற்ற சேவையாற்றியவர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் தன்வி ஷர்மா 21-16, 17-21, 21-13 என்ற செட் கணக்கில் சகநாட்டு வீராங்கனை ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா 21-17, 21-6 என்ற செட் கணக்கில் கொரியாவின் கிம் மிங் ஜியை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் ரக்ஷிதா ராம்ராஜ் 22-20, 21-10 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மனாமி சுயிசியை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மக்கள் கைத்தறி தயாரிப்புகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ராம்ராஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம்.
3: பசித்தவிட வந்து உணவு தரும் தாய் தான் காடு. இந்த விஷயத்த வந்து எனக்கு ஒரு பழங்குடி தலைவர், பனியர் இன பழங்குடி தலைவர், அவர் பேரு அம்புலி, அவர் வந்து எனக்கு சொல்லியிருக்காரு, காடு எல்லாமே எங்களுக்கு தரும் அப்படின்ட்டு. நான் அம்புலி அண்ணனை வந்து சந்திக்கிறதுக்கு இங்கிருந்து அயன்கொல்லி போனும், கூடலூர் அங்கிருந்து போகணும். தொலைபேசியில மாலையில தொடர்பு கண்டா காலையில வந்து நிக்குவார், ரொம்ப நேரம் காத்திருப்பாரு. ஏன்னா நிறைய பேருந்து வசதி இல்லாத கிராமம், நடந்து போகும்போது காலையில போகணும்னு பசி எடுக்கும். காலையில ஒரு டீ சாப்பிடுவோம், எருமாட்டிலேயோ பந்தலூர்லயோ ஒரு டீ சாப்பிட்டு அப்படியே ஒரு கிராமத்துக்கு கூட்டிட்டு போவார். ரொம்ப அழகான கிராமம். போகும்போது பசிக்குதான்னு கேட்குவாரு. அந்த வார்த்தை தான் பசிக்குதா என்பது பழங்குடிகளின் ஆழத்திலிருந்து, உள்ள ஆழத்திலிருந்து வர வார்த்தை. அம்மானா கொஞ்சம் பசிக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாராம், பசித்தா கவலைப்படாதீங்க, காடு எல்லாமே தரும். பசித்தோட வந்து உணவு தரும் தாய் தான் காடு. அந்த காடை தாயை போல பாதுகாக்கணும்ட்டு அம்புலி அண்ணன் சொன்னாரு. பனியர் கிராமத்துக்கு போகும்போது நிறைய வாழ்க்கையில் நிறைய புரிதல் கிடைச்சு எனக்கு. உணவு தரும் தாயின்றது வந்து தெரிஞ்சு, நிறைய வேர்ல இருக்க கிழங்குகளை இருந்து தோண்டி எடுத்திருந்து சமைச்சு தருவாங்க. அந்த மாதிரி அவர் சொன்னது தான், பசி எடுக்கும் போது காடை நோக்கி எனக்கு பசிக்குதுன்னு போகும்போது கால் இடருமா, அந்த இட

0: சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தா ஒரு கிழங்கு கிடைக்குமா. அந்த கிழங்கு எடுத்துட்டு வந்து சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் வந்து பன்னீர் பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கு. அதே போல வேர்களையும் தாவரங்களையும் குறிப்பா வந்து கீரை வகைகளையும் எடுத்து வந்து சமைக்குவாங்க. இத ரொம்ப அழகா உட்கார்ந்து பசிச்சா காடு எல்லாமே தருவன்ட்டு அவங்க அப்பா சொல்லுவாராம். அந்த வார்த்தைகள் எனக்குள்ள வந்து மிகப்பெரிய மாற்றத்தை தந்தது. பன்னீர் பழங்குடி மக்களின் வாழ்வில வந்து இந்த கதை, அதாவது பசிச்சா காடு தெரியும் அது ஒரு தாய் அப்படின்ட்டு சொல்றத வந்து கதை மூலயமா மாலை நேரத்துல எல்லாருமே உட்கார்ந்து சிறிய நெருப்பு மூட்டிட்டு அந்த நாளுக்குரிய நடந்த கதைகள் எல்லாம் பேசுவாங்களாம். அப்போ பசி அடிச்சா எப்படி தரும் என்ன தரும்ட்டு அவங்க மூதாதையர் வந்து சொல்லுவாங்க. பசிச்சா அம்மாட்ட எப்படி குழந்தை கேட்குமோ அதே போல காட்டு கேட்கணும், வேர்ல இருந்து பழங்கு கிழங்குகள் தரும், மரத்துல இருந்து பழங்கள் தரும், கீரை வகைகளை வந்து காடுகள்ல வந்து தரும், மூலிகை தாவரங்களை வந்து கொடுக்கும் நம்மளுக்கு பசிக்கு. இதெல்லாம் வந்து போற்றி பாதுகாத்து நம்ம அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும், காடுக்கு மரியாதை கொடுக்கணும். பசித்தால் உணவு தரும் தாய் தான் இந்த காடுன்ட்டு பன்னீர் பழங்குடி மக்களை சேர்ந்த மிகச்சிறந்த தலைவர் அம்புலி அவர்கள் எனக்கு இந்த கதையை சொன்னாங்க. இந்த கதைகள்லாம் கேட்கும் போது நான் பழங்குடி மக்கள் இயற்கையையும் மரங்களையும் காடுகளையும் எவ்வாறு நேசிக்கிறாங்கன்றது வந்து என்னால் கேட்க முடிஞ்சு. பசித்தா உணவு தரும் தாய் யாருனாக்கா பன்னீர் தலைவர் சொன்ன மாதிரி காடு தாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கிச்சேன். இந்த செவிவழி கதைகள் வந்து என் வாழ்வில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு, மிகச்சிறந்த ஆளுமைகளை சந்திக்க வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கு. இந்த கதைகள் மூலமா தான் இவர்களோட பாரம்பரிய அறிவு, மருத்துவ அறிவு, தாவர அறிவு ஆகியவற்றை வந்து வெளி உலகத்துக்கும் தன் சந்ததியிற்கும் கடத்தி வராங்க. அதனால்தான் இந்த தொல்கதைகள் ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் உள்வாங்கிய அந்த கதைகளை உங்களுக்கு தருவது மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்வரும் நாட்களிலும் இது போன்ற சுற்றுச்சூழல், வனம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம். இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்
2: நேரம் இப்போது 7 மணி.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
5: ஊட்டி FM 101.8. காந்தி அஞ்சலி, அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
6: பட்டினியானாலும் சரி, உணவு மாற்றமானாலும் சரி, காலன்பாக் எப்பொழுதும் என்னுடன் இருப்பார். சத்தியாகிரக போராட்டம் உச்சநிலையில் இருந்தபோது அவருடைய இடத்தில் நான் அவருடன் வசித்து வந்தேன். எங்கள் உணவு மாறுதல்களை குறித்து விவாதிப்போம். பழைய சாப்பாட்டை விட புதிய சாப்பாட்டில் அதிக இன்பத்தை அனுபவிப்போம். இப்படிப்பட்ட பேச்சுக்கள் அந்த நாளில் அதிக இன்பமாய் இருந்தன. அவை தகாத பேச்சுக்களாக எனக்கு தோன்றவே இல்லை. ஆனால் உணவின் சுவையில் கவனம் செலுத்துவது தவறு என்பதை அனுபவம் எனக்கு போதித்தது. நாவின் சுவையை திருப்தி செய்வதற்காக சாப்பிடக்கூடாது, உடலை வைத்திருப்பதற்கு என்று மாத்திரம் சாப்பிட வேண்டும். உணர்ச்சி தரும் ஒவ்வொரு உறுப்பும் உடலுக்கும் உடலின் மூலம் ஆன்மாவுக்கும் ஊழியம் செய்யும் போது அதனதன் இன்ப நுகர்ச்சி மறைந்து போகிறது. அப்பொழுதுதான் அதற்கென்று இயற்கை வகுத்திருக்கும் கடமையை அது செய்ய ஆரம்பிக்கிறது. இயற்கையோடு இசைந்த இந்த நிலையை அடைவதற்கு எத்தனைதான் பரிசோதனைகள் நடத்தினாலும் போதுமானதாக இருக்காது. எந்த தியாகமும் அதற்கு அதிகமாகாது. ஆனால் துரதிருஷ்டவசமான இக்காலத்தின் போக்கே இதற்கு எதிரியான திக்கில் பலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அழியும் உடலை அலங்கரிப்பதற்காகவும் மிக சொற்ப காலம் அது நீடித்திருப்பதற்கு முயல்வதற்கு

சோதனைகளின் நோக்கத்தையும் அவற்றிற்கு காரணமாக இருந்த கருத்து கோவையையும் இதுவரை எடுத்துக்காட்டினேன். இனி உணவு சோதனைகளை குறித்து கொஞ்சம் விவரமாக கூற நினைக்கின்றேன். என் மனைவி தனது வாழ்க்கையில் 3 முறை கடுமையான நோய்வாய்ப்பட்டு மரணத்திலிருந்து தப்பி பிழைத்தாள். குடும்ப வைத்திய முறைகளினாலேயே அவள் குணமடைந்தாள். சத்தியாகிரகம் நடந்து கொண்டிருந்த போதே அல்லது ஆரம்பமாவதற்கிருந்த சமயத்திலோ அவள் முதல் முறை கடுமையாக நோயிற்றாள். அவளுக்கு அடிக்கடி இரத்த நஷ்டம் ஏற்பட்டு வந்தது. இரண சிகிச்சை செய்வது அவசியம் என்று ஒரு வைத்திய நண்பர் ஆலோசனை கூறினார். முதலில் கொஞ்சம் தயங்கினாள், எனினும் பிறகு சம்மதித்தாள். அவள் அதிக பலவீனமாக இருந்ததால் மயக்க மருந்து கொடுக்காமல் டாக்டர் இரண சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது. சிகிச்சை வெற்றிமானதாயிற்று. ஆனால் அவள் அதிக நோவை அனுபவிக்க நேர்ந்தது. நானே அதிசயக்கத்தக்க தீர்க்கத்துடன் அதை அவள் சகித்து கொண்டாள். டாக்டரும் அவருக்கு தாதியாக இருந்து பணிவிடை செய்த அவருடைய மனைவியும் அதிக கவனத்துடன் அவளை பார்த்து கொண்டார்கள். இது டர்பனில் நடந்தது. பிறகு நான் ஜோகன்னஸ்பர்க் போக டாக்டர் அனுமதித்தார். அவளை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றும் சொன்னார். ஆனால் அவளுடைய உடல்நிலை அதிக மோசமாகிவிட்டது என்று சில தினங்களுக்கெல்லாம் எனக்கு கடிதம் வந்தது. படுக்கையில் உட்காருவதற்கு கூட அவளுக்கு பலமில்லை என்றும், ஒரு சமயம் பிரக்ஞை இல்லாமல் இருந்தாள் என்றும் அறிந்தேன். என்னுடைய சம்மதமில்லாமல் அவளுக்கு மதுவாவது மாமிசமாவது கொடுக்கக்கூடாது என்பது டாக்டருக்கு தெரியும். எனவே ஜோகன்னஸ்பர்க்கில் இருக்கும் என்னுடன் டெலிஃபோனில் பேசி அவளுக்கு மாட்டு மாமிச சூப் கொடுக்க அவர் அனுமதி கேட்டார். இதற்கு நான் அனுமதி கொடுக்க முடியாது என்று அவருக்கு பதில் சொல்லிவிட்டேன். ஆயினும் இது விஷயமாக அபிப்பிராயம் கூறக்கூடிய நிலையில் அவள் இருந்ததால் அவளை கலந்து ஆலோசிக்கலாம் என்று, அவள் இஷ்டம்போல் செய்து கொள்ளலாம் என்றும் சொன்னேன். ஆனால் டாக்டரோ, இந்த விஷயத்தில் நோயாளியின் விருப்பத்தை கேட்க நான் மறுக்கிறேன். நீங்கள்தான் இதில் அபிப்பிராயம் கூற வேண்டும். நான் கொடுக்க விரும்பும் ஆகாரத்தை, கொடுக்கும் சுதந்திரத்தை எனக்கு அளிக்க நீங்கள் மறுப்பதனால் உங்கள் மனைவியின் உயிருக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன் என்றார். அன்றே ரயிலில் டர்பனுக்கு புறப்பட்டேன். அங்கே போனதும் டாக்டரை சந்தித்தேன். அவர் நிதானத்துடன் சமாசாரத்தை என்னிடம் கூறினார். தங்களுடன் டெலிபோனில் பேசுவதற்கு முன்னாலேயே ஸ்ரீமதி காந்திக்கு மாட்டு மாமிச சூப் கொடுத்து விட்டேன் என்றார். டாக்டர், நீங்கள் செய்தது பெரும் மோசம் என்றேன். ஒரு நோயாளிக்கு மருந்தோ ஆகாரமோ இன்னது கொடுப்பதென முடிவு செய்வதில் மோசம் என்பதற்கு இடமில்லை. நோயிற்றிருப்போரையோ அவர்கள் உறவினரையோ இவ்விதம் ஏமாற்றி விடுவதன் மூலம் நோயாளியின் உயிரை காப்பாற்ற முடிவதாயின் டாக்டர்களாகிய நாங்கள் ஏமாற்றுவதையே புண்ணியமாக கருதுகிறோம் என்றார் டாக்டர். இதை கேட்டதும் நான் பெரிதும் மனவேதனை அடைந்தேன். என்றாலும் அமைதியுடன் இருந்தேன். டாக்டர் நல்லவர், என் சொந்த நண்பர். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். என்றாலும் அவருடைய வைத்திய தர்மத்தை சகித்து கொள்ள நான் தயாராயில்லை. டாக்டர், இப்பொழுது என்ன செய்வதாக உத்தேசம் என்பதை சொல்லுங்கள். என் மனைவி சாப்பிட விரும்பினாலன்றி என் மனைவிக்கு ஆட்டிறைச்சி அல்லது மாட்டு இறைச்சி கொடுப்பதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதனால் அவள் இறந்துவிட நேர்ந்தாலும் சரிதான் என்றேன். உங்களுடைய தத்துவத்தை நீங்கள் தாராளமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனைவி என்னிடம் சிகிச்சையில் இருக்கும் வரையில் நான் விரும்பும் எதையும் அவருக்கு கொடுக்கும் உரிமை எனக்கு இருக்க வேண்டும். இது உங்களுக்கு பிடிக்கவில்லையானால் அழைத்து கொண்டு போய் விடும்படியே வருத்தத்துடன் நான் கூற வேண்டியிருக்கும். என் வீட்டில் அவர் சாக நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்றார் டாக்டர். அப்படியானால் அவளை உடனே அழைத்து கொண்டு போய்விட வேண்டும் என்கிறீர்களா? அவரை அழைத்து கொண்டு போய்விட வேண்டும் என்று நான் எப்பொழுது சொன்னேன்? இதில் எனக்கு பூரண உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றே கூறுகிறேன். அப்படி கொடுத்தால் நானும் என் மனைவியும் அவருக்காக எங்களால் ஆனதையெல்லாம் செய்ய தயாராக இருக்கின்றோம். அவரை பற்றி நீங்களும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் திரும்பி போகலாம். இந்த சிறு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் என் இடத்திலிருந்து
அவரை அழைத்து

0: கொண்டு போய்விடுங்கள் என்று சொல்ல என்னை கட்டாயப்படுத்தியவர்களாவீர்கள்.
1: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: அப்போது காந்தி உத்தரப்பிரதேசத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய உதவியாளர் மகாதேவ் தேசாயும் அவருடன் இருந்தார். ஓடுகிற ரயிலிலும் மகாதேவ் எழுதி கொண்டிருப்பார். அன்றிரவு நெடுநேரம் வரை எழுதிவிட்டு உறங்கச் சென்றார். எனவே காலையில் தாமதமாகத்தான் விழிக்க முடிந்தது. அவர் எழுந்தபோது காந்தி அவரிடம் பிளாஸ்கை நீட்டி, இதோ உங்களுக்காக டீ, குடியுங்கள் என்றார். பக்கத்தில் ரொட்டி வெண்ணெய் இவையும் இருக்கிறது, காலை உணவுக்காக வாங்கி வைக்கப்பட்டுள்ளது. காந்திக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. அவர் மகாதேவ் தேசாய்க்காக முந்தின ரயில் நிலையத்திலேயே அவற்றை வாங்கியிருக்கிறார். தேசாய் எழும்பறை காத்திருந்து

கொடுத்திருக்கிறார். தேசாய் கோச்சத்துடன் தலையை குனிந்து கொண்டார். தாம் தாமதமாய் எழுந்து கொள்ள நேர்ந்ததற்கு காரணம் சொல்ல முற்பட்டார். காந்தி, தீயை குடியுங்கள், ஆறிவிடப் போகிறது என்றார் புன்னகையுடன். காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 to 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது, கேட்க தவறாதீர்கள்.
3: சில நொடிகளில் தொடர்வது தமிழர் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா மத்திய பிரதேச அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தொலைபேசி மூலம் தம்மை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். மேலும் மேற்காசியாவில் நிலவி வரும் தற்போதைய சூழல் குறித்து இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை மையத்தில் இருந்து வானில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கி அழிக்கும் அக்னி 4 ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயுதங்களை வடிவமைப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே உற்பத்தி, தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு லியூக் கோ உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின்போது இருதரப்பு பாதுகாப்பு, பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பரஸ்பரம் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். இந்தியா எகிப்து இடையே பொருளாதார ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு காலித் ஹஷீம் அலி மஹேருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பிரேசில் இடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு மாசியோ பெர்னாண்டோ எலாஸ் ரோசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயம், எரிசக்தி, மருந்து உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக

0: தெரிவித்துள்ளார். இரு நாடுகளிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் அடிப்படையில் துறைமுகங்களின் செயல்பாடுகள் மதிப்பிடப்பட வேண்டும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய துறைமுக பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் கடல்சார் பாதுகாப்பு கட்டமைப்பில் தொழில்நுட்பத்துடன் கூடிய மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலக அளவிலான வர்த்தகத்தில் துறைமுகங்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் இணையவழி புவிசார் அரசியல் சார்ந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட உறுதியான ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்புகள் அவசியம் என்று திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் விமான போக்குவரத்து துறை விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உடான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு 45 நாட்களுக்கு ஒரு புதிய விமான நிலையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் விமான பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு உலகின் மிகச்சிறந்த விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்காவிலிருந்து பெருமளவிலான எத்தனாலை இறக்குமதி செய்ய இந்தியா முயற்சி மேற்கொண்டு வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய வர்த்தக அமைச்சகம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் திட்டம் உள்நாட்டு உற்பத்தியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் எத்தனாலை இறக்குமதி செய்வது குறித்து ஆலோசனைகள் எதுவும் நடத்தப்படவில்லை என்று அந்த அமைச்சகம் உறுதிபட தெரிவித்துள்ளது. எத்தனால் இறக்குமதி தொடர்பான இந்தியாவின் கொள்கைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று இந்திய வர்த்தக அமைச்சகத்தின் அறிக்கை மேலும் கூறுகிறது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். 50 பேர் காயமடைந்துள்ளனர். ஏமனில் உள்ள மரீப் மற்றும் ஹத்ராமவுட் மாகாணங்களில் உள்ள சர்வதேச ராணுவ முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு அமெரிக்கா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். 13 பேர் காயமடைந்துள்ளனர். டமாஸ்கஸில் உள்ள ஜரமனா பகுதியில் கார் ஒன்றில் எடுத்து வரப்பட்ட வெடிபொருட்கள் வெடித்ததில் இந்த சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு தொலைக்காட்சிகள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் நீண்ட காலமாக திரு பஷர் அல் அசாத் ஆட்சி செய்து வரும் நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் குடிமக்களை குறிவைத்து பல்வேறு இடங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கின்றன. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று கன முதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், உத்தராகண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2 பெண்கள் காயமடைந்தனர். மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் அண்மையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா நேற்று ஆய்வு செய்தார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் நீண்டகால அடிப்படையில் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா

0: மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. கோயம்புத்தூரில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் ஒடிசா அணி 6-4 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் ஜார்க்கண்ட் அணியை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 34 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 194 ரன் எடுத்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய சேலம் அணி 19.4 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சேப்பாக் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. சிங்கப்பூருக்கு எதிரான 20 வயதிற்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய படகு சாம்பியன் போட்டி இந்தியாவில் அக்டோபர் 5 தொடங்குகிறது. அருணாச்சல பிரதேச மாநிலம் சியாங் மாவட்டத்தில் 5 நடைபெறும் இப்போட்டிக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா காண்டு ஆய்வு செய்தார். இப்போட்டியில் பல்வேறு நாடுகளிலிருந்து வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா இஸ்ரேல் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து எத்தனால் இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. ஏமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்நாட்டைச் சேர்ந்த 30 ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 7:25.

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல்கிரேஸ். நம்பிக்கை என்பது வெற்றியின் முதல்படி. அதை விடாமல் பிடித்துக் கொண்டால் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வரும். குட் மார்னிங் நெல்கிரீஸ் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பல புதிய தகவல்களோடு புத்தரன் சித்தரும் பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் முதல் பாடலாக அரண்மனை திரைப்படத்திலிருந்து பாடல் ஸ்டேடியம்.

இன்னைக்கு நாம் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வெப் கேமரா முதன் முதல்ல எதுக்காக எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலை கேட்டால் நமக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. 1991 கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அங்குள்ள ஒரு காஃபி குடுவியோட நிலைய அறிய தான் அடிக்கடி போய் பரிசோதிப்பதற்கு பதிலாக முதன் முதல்ல கண்காணிப்பு கேமரா அப்படிங்கிற ஒன்று வச்சு பரிசோதிச்சாங்களாம். இதுதான் உலகத்தோட முதல் வெப் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காஃபி குடுவியோட நிலையை கண்டறியறதுக்கு தான் முதல் வெப் கேமரா கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் நிஜமாகவே ஆச்சரியமாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நோய் அறிகுறிகளை கணிக்கும் கண் அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கூகுள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாதுங்க. அதாவது பொதுவாக ஏதாவது நோய்களை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன உடலில் என்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல ரத்த பரிசோதனை பண்ணுவோம். ஆனால் ரத்த பரிசோதனை பண்ணாமலே கண்களை பரிசோதனை செஞ்சாலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. கூகுள் மற்றும் கூகுளோட வெரிலி அப்படிங்கிற மானிய உதவி திட்ட ஆராய்ச்சியாளர்கள் இணைஞ்சு 300,000 நோயாளிகள்கிட்ட இருந்து தகவல்களை சேகரிச்சிருக்காங்க. ஒருவரோட வயது, இரத்த அழுத்தம், புகை பிடிப்பவரா இல்லையா, உணவு பழக்கம், உடற்பயிற்சி செய்பவரா இல்லையா அப்படிங்கிறது உள்பட பல்வேறு விவரங்களை இந்த ஆராய்ச்சி அதாவது கண் அல்காரிதம் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலம் மாரடைப்பு ஏற்படுவதோட விகிதத்தை வந்து நிறைய குறைக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மாரடைப்பு ஏற்படும் விகிதத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. உடலில் இரத்த ஓட்டத்தை கண்கள் பிரதிபலிக்கிறதுனால அதன் மூலமே நோய்களை அறிய முடியும் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த தகவல்களோட அடுத்த பாடலாக குக்கு திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நில்கிரீஸ்.

0: FM 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கேல சத்தம்
3: பேசிட்டீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.

கேட்ட பாடல் ஐ திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் நில் கிரேஸ். நிகழ்ச்சியோட அடுத்த தகவல் தென்னிந்தியாவின் காஷ்மீர் பற்றின ஒரு தகவல். காஷ்மீர் நமக்கு பொதுவாகவே தெரியும், குளிர்காலங்களில் பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கும். காஷ்மீர் அப்படின்னாலே பனிக்கட்டிகள் நிறைந்த ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். குறைந்த உறைந்த சாலைகளே தெரியாத அளவுக்கு வந்து அங்கே பனிக்கட்டிகள் ரோடு ஃபுல்லாகவே படர்ந்திருக்கும். அந்த தாக்கம் வட மாநிலங்கள்லேயும் நீடிக்கும். இமாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், சிக்கிம் இந்த மாநிலங்கள்லேயும் பல இடங்களில் குளிர்காலத்தில் பனிப்பொழிவு காணலாம். அதே மாதிரி தென்னிந்தியாவிலும் ஒரு பனிப்பொழிவு கொண்ட இடம் இருக்கத்தாங்க செய்து. அதுதான் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அமைஞ்சிருக்க அந்த இடத்தின் பெயர் லம்பாசிங்கி. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 மீட்டர் உயரத்தில் அமைஞ்ச மலைவாழிட கிராமம் இது. டிசம்பர் தொடங்கி ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் -2 டிகிரி வரையில இங்கே வந்து வெப்பநிலை நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் பனிப்பொழிவு அதிகரித்து தரைப்பகுதிகளை பனிக்கட்டிகள் படர்ந்திருக்குமா. காஷ்மீரில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு நமக்கு அங்கே இருக்கும்போது இருக்குமாமா. அதனால தான் லம்பாசிங்கி அப்படிங்கிற அந்த பகுதியை ஆந்திராவோட காஷ்மீர், தென்னிந்தியாவின் காஷ்மீர் அப்படின்னு சொல்கிறாங்க.

0: இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி தினம் வந்து கொண்டாடப்படுது. கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றும் விதமாகவும் நாட்டின் பாரம்பரிய கைத்தறி தொழிலை மேம்படுத்தவும் சுதேச இயக்கத்தின் நினைவாக 2015ஆம் ஆண்டு முதல் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளோட முக்கியத்துவம் வரலாறு அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்து சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டது. இதன் நினைவாக தான் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதோட நோக்கம் கைத்தறி தொழிலின் பெருமையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, நாட்டின் பொருளாதாரத்தில் பங்காற்றும் நெசவு கலைஞர்களை கௌரவித்தல் மற்றும் ஊக்குவித்தல், சிறப்பு கண்காட்சிகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அரசு சார்பில் நடத்தப்பட்டு இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. குட் மார்னிங் நெல்கிரேஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4ஆம் பருவம்.

கடலில் தென்திசை நோக்கி விரைந்து கொண்டிருந்த அதே கப்பலில் இளங்குமரன் நின்று கொண்டிருந்த அதே மேல் தளத்தில் பாய்மரத்தின் மறுபக்கமாக ஓவியன் மணிமார்பனும் அவன் மனைவியும் நின்று கொண்டிருந்தார்கள். இளங்குமரன் சிந்தனையில் ஆழ்ந்த மனத்தினனாக அமைதியாய் நின்று கொண்டிருந்ததால் அவன் அங்கு இருப்பதையே மறந்து கீழே இறங்கி போய்விட்டதாக எண்ணிக்கொண்டு மணிமார்பனின் மனைவி தன் மனதிலிருந்த சில கருத்துக்களை கணவனிடம் பேசத் தொடங்கினாள். என்ன இருந்தாலும் உங்கள் நண்பருக்கு இந்த கல்மணமாகாது. துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு கப்பலில் ஏறிக்கொள்ளும் பொழுது அவர் வேண்டுமென்றே அந்த பெண்ணை புறக்கணித்ததை நான் கவனித்தேன். அவர் விரும்பியிருந்தால் போய் வருகிறேன் முல்லை என்று அந்த பெண்ணிடமும் இரண்டு வார்த்தைகள் பேசியிருக்கலாமே. பெண்ணே, முதலில் நீ இளங்குமரனை என்னுடைய நண்பர் என்று சொல்வதை இந்த கணமே மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் அவரை என்னுடைய நண்பராக நினைத்துக் கொண்டிருந்த காலமும் உண்டு. இப்போது அப்படி நினைப்பதற்கே பயமாயிருக்கிறது எனக்கு. சிலவற்றிற்கு குருவாகவும் இன்னும் சிலவற்றிற்கு தெய்வமாக

பாவமாகவும் இப்போது அந்த மனிதரை நான் பாவிக்கிறேன். அவரிடம் குற்றம் இருப்பதாக நினைப்பதற்கே நான் பயப்படுகிறேன். நீயோ குற்றம் இருப்பதாக வாய்த்திறந்து சொல்வதற்கே துணிகிறாய். வீரச்சோழிய வளநாடுடையார் மகள் முல்லையிடம் அவர் பேசாமலே வந்ததற்கு நீயாகவே விளைவு கற்பிக்கிறாய். எல்லாவற்றிலுமே குணம்தான் நிரம்பியிருக்கிறது என்று முற்றிலும் குணமாகவே பாவிப்பது எப்படி கெடுதலோ, அப்படியே முற்றிலும் குற்றமாகவே பாவிப்பதும் கெடுதல். அவர் அந்த பெண்ணிடம் பேசாமல் இருந்தது குற்றம் என்று நீ எப்படி சொல்ல முடியும்? மௌனத்துக்கு பொருள் விரோதம் என்று கொண்டால், நான் உன்னிடம் பேசாமல் இருந்த சமயங்களிலெல்லாம் கூட உன்னோடு விரோதமாயிருந்திருக்கிறேன் என்று நீ நினைக்கலாம். நான் அப்படி நினைத்தால் தவறு என்ன? கலகலப்பாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர் மௌனமாகிவிட்டால் அந்த மௌனத்திற்கு காரணம் இல்லாமல் போகாது. பேச்சுக்கும் காரணமும் அர்த்தமும் இருப்பது போல பேசாமைக்கும் காரணமும் அர்த்தமும் எல்லாம் இருந்தே ஆக வேண்டும். பேச்சுக்கும் பேசாமைக்கும் ஆகிய இரண்டுக்குமே அர்த்தமில்லை என்று அவரே சற்று முன் வளநாடுடையாரிடம் கூறியதை கேட்டா இல்லையா? மௌனத்திற்கு ஒரே அர்த்தம் மௌனமாயிருப்பதுதா? மௌனத்திற்கு ஒரே அர்த்தம் மௌனமாயிருப்பது என்பதுதான். அந்த பெண் அவருடைய மௌனத்தை அப்படி எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லையே. கப்பல் புறப்படுவதற்கு முன் நான் அவளிடம் விடை பெறுவதற்கு சென்றேன். அப்போது அவள் எனக்கு விடை கொடுப்பதில் அசிரத்தையும், அவர் தன்னிடம் விடை பெறுவதற்கு வரமாட்டாரா என்று கவனிப்பதில் சிரத்தையும் காண்பித்தபடி நின்றிருந்தாள். அவளுடைய கண்களிலும் முகத்திலும் நம்பிக்கை அழிந்து அது அழிந்த இடத்தில் ஏமாற்றம் குடிக்கொள்ள தொடங்கியிருந்தது. அப்படியா? நீ சொல்வதை கேட்டால் முல்லை அப்போது நின்ற நிலை சித்திரத்துக்கு நல்ல காட்சியாக அமைந்திருக்கும் போல் தோன்றுகிறதே. ஒரு உணர்வு அழிந்து இன்னொரு உணர்வு பிறக்கின்ற காலத்து முகபாவத்தை அப்படியே சித்தரிக்க முடிந்தால் அது ஓவிய துறையில் ஈடுபட்டிருப்பவனுக்கு மாபெரும் வெற்றி பெண்ணே. இருள் அழிந்து ஒளி பிறக்கிற நேரத்தையும், ஒளி அழிந்து இருள் பிறக்கிற நேரத்தையும் இயற்கை வரைந்து காட்டுகிறார் போல முழுமையாய் வரைந்து காட்டுகிற ஓவியனோ கவிஞனோ உலகத்தில் இதுவரை ஏற்படவில்லை. இந்த கலைஞர்களை இப்படித்தான் பிறருடைய துக்கத்திலிருந்து தேடி தங்கள் கலையை பிறப்பிக்கிறார்கள். அவர் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லிக் கொள்ளாமல் புறக்கணித்தது போல போகிறாரே என்று அந்த பெண் முல்லை துயர கோலத்தில் நின்றாள் என்று சொன்னால், அந்த கோலம் சித்திரத்திற்கு நன்றாயிருக்குமே என்று வாய் கூசாமல் நீங்கள் பதில் சொல்கிறீர்களே. இப்போது நீங்கள் கூறியதை அந்த பெண்ணின் தந்தை கேட்டால் எவ்வளவு வருத்தப்படுவார்? பெண்ணே, இப்படி நினைப்பதாயிருந்தால் நீ என்னைப் போல் ஒரு கலைஞனுக்கு மனைவியாக வாய்த்திருக்கக்கூடாது. ஒவ்வொரு கலைஞனுடைய மனமும் பேசாத யாழ். பிறருடைய துன்பங்களாகிய இழைத்த கைகளின் மெலிந்த விரல்கள் அந்த யாழை வருடும்போதுதான் அது பேசுகிறது. அதில் கலை பண்கள் பிறக்கின்றன. திருமாலும் திருமகளும் ராமனும் சீதையுமாக மண்ணில் பிறந்து மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்களின் துன்பத்தை மனிதர்களுக்கே உரிய குறைந்த பலத்தோடு தாங்கியிராவிட்டால் எந்த கவியின் கையாவது ராமாயணம் எழுத துடித்திருக்குமா பெண்ணே? சிறிது காலமாக உங்கள் நண்பரோடு இருந்து அவர் பேசிய பேச்சுக்களையும் புரிந்த சமய வாதங்களையும் கேட்டாலும் கேட்டீர்கள். இப்போது நீங்கள் அவரைப் போல பேசத் தொடங்கிவிட்டீர்கள். என்ன செய்வது? கண்ணாடி எல்லா உருவத்தையும் தனக்குள் வாங்கி காட்டுகிறார் போல பரிசுத்தமானவர்கள் தங்களோடு பழகுகிறவர்களை எல்லாம் சார்ந்து தன் வண்ணமாக செய்துவிடுகிறார்கள். இதற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் தலை குனிந்தாள் மணிமார்பனின் மனைவி. பதுமை, இதோ இப்படி என்னைப்பார், உனக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லித் தருகிறேன் என்று தன் மனைவியை அவளுடைய அழகிய பெயரை சொல்லி அழைத்தான் மணிமார்பன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: குட் மார்னிங் நெல் கிரேஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து
1: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் 3 முதல் 6 வயதிலான பாலப்பருவ குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைகள் குறித்து ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
2: வணக்கம். இப்போ நம்ம 3 to 6 வயசுல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன உணவு கொடுக்கலாம் மற்றும் என்னென்ன ஊட்டச்சத்து கொடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். காலை உணவு, பெரும்பாலும் குழந்தைகளுக்கு காலை உணவுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரும்பாலும் வீட்டில் வந்து இப்போ பள்ளிக்கு போகிற குழந்தைங்களாக இருப்பாங்க, அவங்கள வந்து காலை உணவை வந்துட்டு மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணுறது உண்டு. அப்படி இல்லைன்னா அந்த டைமுக்கு அவங்களால புறப்பட முடியாது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஒரு 8 மணிக்கு பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்போது இந்த குழந்தைங்க வந்து லேட்டாக எந்திரிப்பாங்க. அதுவும் இல்லாமல் குழந்தைங்க ரெடி ஆகிறது ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் குழந்தைங்களால ஈஸியாக சாப்பிடக்கூடிய உணவு, ஈஸியாக வந்துட்டு டைமிங்க்கு விழுங்கக்கூடிய உணவாக அந்த மாதிரி நம்ம கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது குழந்தைங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து அவங்க உணவுலேருந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட காலை நேரத்தில் நீங்கள் புரதச்சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க. இந்த புரதச்சத்து நீங்கள் எந்தெந்த உணவுலேருந்து பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேழ்வரகு, சோளம், வரகு, கம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறுதானியங்கள்லேருந்து நம்ம அந்த புரதச்சத்தை கொடுக்க ட்ரை பண்ணலாம். சிறுதானியம் இல்லைன்னா நம்ம முட்டையை கூட காலை நேரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேழ்வரகை வந்து காலை நேர உணவில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அனைத்து வகை ஊட்டச்சத்தும் ஈஸியாக பெறுவாங்க. அதாவது கேழ்வரகில் கால்சியம், புரதம், இரும்பு, மீத்தியோனின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக அடங்கியிருக்கு. ஸோ நம்ம வந்து கேழ்வரகு காலை நேரத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கறனால குழந்தைகளின் தினசரி ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் சரி, இந்த கற்றல் திறனும் கூட அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் காலை நேரம் இந்த கேழ்வரகு எந்தெந்த மாதிரி டைப் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி கஞ்சி, ராகி தோசை, ராகி இட்லி இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு கேரட் தோசை, பீட்ரூட் தோசை அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட்டு கலர்ஃபுல்லாகவும் அட்ராக்ஷனாக இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்க. ஸோ முடிஞ்ச அளவு காலையில் ஒரு முட்டை பாப்பா குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி கொடுங்க. ஆம்லேட் பண்ணி போடுங்க, பொரியல் பண்ணி கூட கொடுக்கலாம். சுண்டல், இப்போ வந்து குழந்தைங்க வந்து காலையில் பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து பன்னீர், ராகி கஞ்சி, இந்த சுண்டல் இந்த மாதிரி இதுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. காலையில் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு பாதி பழம் அளவுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிலும் செவ்வாழை அல்லது நேந்திரம் பழம் இந்த பழத்தை நம்ம கொடுக்கலாம். இந்த பழம் குழந்தைகளின் எடையை கூட்டுறது மட்டுமல்லாமல் குழந்தைங்களுக்கு ஒரு வகை மகிழ்ச்சியும் தரக்கூடியது. அதாவது காலை நேரத்திலேயே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த டே ஃபுல்லாகவும் ஃபுல்ஃபில்லாக, அதாவது அந்த நாள் முழுவதும் ஒரு மகிழ்ச்சியோடவே அந்த குழந்தைங்க கழிப்பாங்க. இப்போ மதிய உணவில் வந்து ஒரு முழு மீல்ஸ் வந்து கொடுக்கணும். அதில் வந்து கண்டிப்பாக முட்டை இருக்கணும், கீரை இருக்கணும், கூட்டு இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அந்த சாம்பாரில் வந்து குழந்தைங்களுக்கு பருப்பு, கொண்டக்கடலை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. இப்போ சாயந்தரம் வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ஹெல்த் மிக்ஸ், அதாவது வீட்டை ரெடி பண்ணி கொடுக்கலாம். எந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ்னால் நம்ம வந்து பாசி பயிர் கஞ்சி, உளுந்த கஞ்சி இந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க. நைட்டு வீட்டில் என்ன இருக்கோ அதுவே அளவாக கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 2 தடவையாச்சும் நான்வெஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்டு வாரத்தில் எல்லா நாளும் முட்டை கொடுக்கணுங்க. 3 to 6 வயதில் இருக்கிற குழந்தைங்க எந்த அளவு கலோரி, அதாவது கலோரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு நமக்கு உடலுக்கு தேவைப்படும் ஆற்றலுக்கு தேவையான ஒரு எரிசக்தின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டி நம்ம நடக்கணும், பேசணும், ஓடணும், விளையாடணும், படிக்கணும் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கலோரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கலோரி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து கிட்டத்தட்ட 75 to 80% நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுவே புரோட்டீன், புரத சத்து, அதை பார்த்தீங்கன்னா 10 to 14 கிராம் அளவுக்கு நம்ம புரத சத்தை எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தையோட ஆவரேஜ் வெயிட்டு இப்போ வந்து இந்த 1 வயது முதல் நம்ம எடுத்துக்க வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 to 3 வயதில் இருக்கிற குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட 12.5 kg to 13, அதாவது 12.5 to 13 kg வரைக்கும் வெயிட் இருக்கணும் குழந்தைங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி நார்மல் வெயிட். இதுக்கு கீழே போனாங்கன்னா நம்ம வந்துட்டு அண்டர் வெயிட் அல்லது மேல் நியூட்ரிஷன் நம்ம சொல்லுவோம். அதே வந்துட்டு இப்போ 4 to 6 வயசில் இருக்கிற குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட 18 to 18.5 kg வெயிட் வரைக்கும் அந்த குழந்தைங்க இருக்கணும். ஸோ இந்த குழந்தைங்களை இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளுக்கு கிட்டத்தட்ட 1360 kcal கொடுக்கணும் இந்த 4 to 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு. அதே புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னா 13 to 15 gram அளவுக்கு புரத சத்தை நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் கொடுக்கணுங்க. இது இந்த புரத சத்தானது குழந்தைகளின் தசை வளர்ச்சிக்கும் மற்றும் எலும்பு வளர்ச்சி, இந்த திசு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும். அதுவே நம்ம வந்துட்டு கால்சியம் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த குழந்தைக்கு நம்ம காலையில் பால் கொடுப்போம், இந்த கேழ்வரகு, சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவுகளை வந்துட்டு கால்சியம் அதிக அளவில் அடங்கியிருக்கு. இந்த கால்சியம் வந்து இந்த 1 to 3 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 400 mg அளவுக்கு ஒரு நாளுக்கு தேவைப்படுது. இது 6 4

0: ஆறு வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு 450 மில்லிகிராம் வரைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவைப்படுது. அது மட்டுமல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு அயன், ஜிங்க், அயோடின், தயமின், ரைபோஃப்ளேவின், நயாசின், விட்டமின் B6, ஃபோலேட், விட்டமின் B12, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் டி, இந்த மாதிரி மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்களும் நம்ம சாப்பாட்டில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஃபுட்டில் வந்துட்டு மேக்ஸிமம் ஃபில் ஆகிற மாதிரி பார்க்கணுங்க. ஸோ அப்போ தான் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்கும் எதிர்காலத்தில் குழந்தைகளின் கல்வியிலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடானது குழந்தைங்களுக்கு போதுமான அளவில் இருக்கணும், அதுவும் இல்லாமல் ரொம்ப சத்தாகவும் இருக்கணும், சரிங்களா? இப்போ குழந்தைங்க காலங்காத்தால் வந்து நீங்கள் பால் கொடுக்கலாம். காலை எழுந்திரிச்சோன்னா குழந்தைங்களுக்கு குழந்தைங்க காலை கொஞ்சம் ஏர்லியாக சீக்கிரமாக எழுந்திரிக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எழுப்பி ஒரு கிளாஸ் பால் குடிக்க வைக்கலாம். இல்லை அவங்க பால் குடிக்கலை அப்படின்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் பாதாம், முந்திரி இந்த மாதிரி வந்துட்டு நட்ஸ் விதைகளை வந்துட்டு முன்னாடி நாள் ஊற வச்சு இந்த குழந்தைங்க அடுத்த நாள் பாதாம் மாதிரி ஒரு 4 to 5 பாதாம் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் பன்னீர், முட்டை, ராகி அது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க உணவில் கண்டிப்பாக நார்ச்சத்து இருக்கணும். இந்த நார்ச்சத்து இருக்கணும்னா காய்கறிகள், அப்புறம் கீரைகள், பழங்கள் இதெல்லாம் ரொம்ப அதிகமான அளவுக்கு நம்ம சாப்பாட்டில் இருக்கணுங்க. குழந்தைகள் சாப்பிடும்போது நம்ம புது புது சாப்பாடை காட்டி குழந்தைகளை என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேஷன் பண்ணணும். மோட்டிவேஷன் பண்ணி இந்த காய்கறி சாப்பிட்டா நல்லது, இப்போ கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லதுன்னு எல்லாருமே சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இப்போ நம்ம கீரை சாப்பிட்டா நம்ம செல்களுக்கு நல்லது, இந்த மாதிரி மீன் சாப்பிட்டா நம்ம கண், அந்த ஒமேகா ஃபேட்டி ஆசி இந்த கொழுப்பை சாப்பிட்டா நம்ம கண்ணுக்கெல்லாம் நல்லது, மூளை வளர்ச்சிக்கு நல்லது, இந்த மாதிரி சொல்லி சொல்லி கொடுக்கணும். இப்போ முருங்கைக்கீரை சாப்பிட்டா நல்லா குழந்தைக்கு ரத்தம் ஊறும், அதே போல் முருங்கைக்கீரையோட கால்சியம் வந்து எலும்புக்கு வலு சேர்க்கும், அதே மாதிரி நம்ம ஈரல் கொடுத்தோம்னா குழந்தைங்க ரத்தம் ஊறும், இந்த மாதிரி நம்ம சொல்லி குழந்தைங்களுக்கு என்கரேஜ் பண்ணி உணவெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க. அதாவது முடிஞ்ச அளவு குழந்தைங்களுக்கு உணவானது ரொம்ப வெரைட்டி ஃபுட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்தந்த சீசனில் இப்போ நம்ம லோக்கலாக அந்தந்த சீசனில் என்னென்ன காய்கறி நமக்கு விளையுதோ, என்னென்ன பழம் நமக்கு கிடைக்குதோ, அந்த மாதிரி நீங்கள் சீசனபிள் ஃபுட்டாக நீங்கள் கொடுத்தா கூட ரொம்ப நல்லது தான். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்கு பிடிக்காத உணவு அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்தால், இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு பாவக்காய் பிடிக்காது, ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்துட்டு பருப்பு சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவு, இப்போ கேரட் நல்லா சாப்பிடுவாங்க, பீட்ரூட் நல்லா சாப்பிடுவாங்கன்னு போது அது கூட சிறிதளவு சேர்த்தி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பழங்கள்லாம் அந்தளவு சாப்பிட மாட்டாங்கன்னா ஃப்ரூட் சாலடாக நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்தி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவானது புதுமையாகவும் புதுவிதமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் அந்த மாதிரி உணவு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்போது அது இருக்கிற ப்ரோபயோட்டிக் வந்து குழந்தைங்களின் செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பின் நாட்களில் வந்துட்டு டயரியா அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் வராமல் தடுக்கும். குழந்தைகள் சாப்பிடும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணுங்க. அதாவது குழந்தைங்களுக்கு இப்போ சாப்பாடு கொடுத்துருப்பீங்க, பக்கத்தில் டிவி ஓடிட்டுருக்கோம், இல்லை மொபைல் கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனால் குழந்தைங்க ரொம்ப பாதிப்படைவாங்க. இதனால் அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் இல்லாமல் குழந்தைங்க தனி ரூமில் தனி ஒரு பிளேஸில் சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பிட்ற மாதிரி பார்க்கணும். கூடவே நம்மளும் இருந்து கூட நம்மளுக்கும் என்கரேஜ் பண்ணி நம்மளும் கூட சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணுங்க.
1: இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து நிபுணர் பிரதீப் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள்.

இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து கேட்ட பாடல் ஒடித்தது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குட் மார்னிங் மில்கிரேஸ். சிக்னலும் பாடலும் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் கொடுக்க போகிறேன் இப்போது கடைசியாக. அதாவது ரோடில் நம்ம பொதுவாக நம்ம ரோடை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா பொதுவாக சிக்னல் லைட்ஸ் இருக்கும் நம்ம நாட்டிலலாம். ஆனால் ஜப்பானில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இந்த சிக்னல் லைட்ஸில் அந்த நம்ம குறிப்பிட்ட ஒரு வினாடிகளுக்குள்ளே நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்கும் ரோடை. ஆனால் மாற்றுத்திறனாளிகள், பார்வைத்திறன் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த வினாடிகளுக்குள்ளே கடந்து போகிறது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, இதுக்கு ஒரு தீர்வாக மாற்றுத்திறனாளிகள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கடக்கிறதுக்கு ஏதுவாக ஜப்பானில் வந்து சவுண்டு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது போக்குவரத்து சிக்னலில் சவுண்டு ஒலி எழுப்புகிற சிக்னல்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒளியையும் என்ன மாதிரி ஒலிகள் அப்படின்னா, பறவைகளோட சவுண்டு, அப்புறம் ஜப்பானிய குழந்தைகள் பாடும் பாரம்பரிய பாடல்கள், இது எல்லாத்தையும் ஒலிக்கிற மாதிரி ஜப்பான் சிக்னலில் செட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ இது மூலமாக மாற்றுத்திறனாளிகள் வந்து கஷ்டம் இல்லாமல் ஈஸியாக ரோடை கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த தகவலோட அடுத்த பாடலாக கத்தி திரைப்படத்திற்குக்காக பாடல் உங்களுக்காக.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா.
0: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
2: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
0: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
3: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
0: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது டிரைவ் டைம் பீட்ஸ். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். நேர்களை ரெட்டோ ராகங்கள் நிகழ்ச்சியில் தினந்தோறும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 80 மற்றும் 90களில் வெளிவந்த பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிஜமாவே இந்த காலம் வந்து தமிழ் திரைப்பட பாடல்களின் தமிழ் திரைப்படங்களின் பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். எப்பொழுதுமே மறக்க முடியாத எவர்கிரீன் வரிகள், எவர்கிரீன் பாடல்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிவந்தது. இன்னைக்கு அந்த வரிசையில் இசை மேதைகளின் இனிய பாடல்கள் உங்களுக்காக.

இசை மேதைகள் அப்படின்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது ராஜா சார் தான் இல்லைங்களா. இசைஞானி இளையராஜா சார் இல்லாத இசையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போது புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். 1996 வருஷம் வெளிவந்த பாடல், ரொம்பவே அழகான பாடல் நம்ம கேட்டோம். அடுத்த பாடல் அவரோட வாய்ஸ்லேயே இருக்கிற ஒரு பாடல் ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

0: கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா குரல்களில் ஒரு அழகான பாடலை கேட்டோம். நேர்களை ரெட்ரோராங்கல் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இளையராஜா சார் அவர்கள் இசையமைத்த பாடல்கள் மற்றும் அவருடைய குரலில் பாடின பாடலாம் கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று ஒரு தகவலை கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
3: நாம இந்த உலகத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொஞ்ச நாள் தங்கியிருந்தோமே, அந்த இடம் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அதுதான் கருப்பை. 10 மாதம் அங்கே இருந்துட்டு தானே வந்திருக்கிறோம். இருந்தாலும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நிச்சயமாக இருக்காது. இது நாள் வரைக்கும் கருப்பைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி யூகமாக தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த கேளா ஒலி வரைவுகள் மூலமாக அங்கே வந்து நடக்கிறதையெல்லாம் விவரமாக புரிஞ்சிக்க முடியுது. கருப்பைக்குள்ளே இருக்கிற குழந்தை கொட்டாவி ஊடுதான், விரல்களை சப்பு தான், கைக்கு எட்டுறதை அப்படியே பிடிக்குதான், சோம்பல் முறிக்குதான், கொட்டை கொட்டை மூச்சிக்கிட்டு இருக்குதான், முகத்தை கோணிக்குதான், இவ்வளவும் பண்ணுதான். இது எப்படி தெரியுதுங்கிறீங்களா? இவ்வளவையும் ஒரு டெலிவிஷன் திரையில் இப்போ பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. கருப்பை கை கால்களை உதச்சிக்குது, கைகளை நீட்டி தொப்புள் கொடியை பிடிக்குது, அதோட

குலுக்கல்ல மெய் மறந்து மறுபடியும் தூங்கி போகுது. கருப்பைக்குள்ளே ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதாவது உள்பகுதி. அப்படி இல்லையா, ஒரு மைக்கு மூலமாக, அதாவது ஒரு

சத்தம் போட்டு பேசுகிறதும் தப்பு, சண்டை போடுறதும் தப்பு. சத்தமான இடங்களில் அவங்க இருக்கக்கூடாது. கருப்பைக்கு உள்ளே இருக்கிற சிசு சும்மா இருக்கிறதில்ல, வெளி உலகத்துக்கு வந்த பிறகு சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு உள்ளேயே வந்து அது தன்னை தயார்படுத்திக்குது. கருப்பைக்குள்ளே குழந்தை மூச்சு விடுறதில்லை,

0: கோயில் இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தாலாட்டு பாட்டை பாடிக்கிட்டே இருந்தால் அது அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி கை காலை வந்து ஒரு குறிப்பிட்ட வகையில் ஆட்டுறதுக்கு கற்றுக்குதான். குழந்தை பிறந்த பிறகு அதே பாட்டை பாடி அழற குழந்தைய அம்மா வந்து அமைதிப்படுத்தி விடலாமா? இதுவரைக்கும் சொன்னது மருத்துவர்கள் வந்து சொல்கிறது, அவங்க நிறைய இதை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துருக்குறாங்க, பார்த்துட்டு தான் இதையெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து இனிமேல் சொல்ல போகிறது சும்மா ஒரு வேடிக்கைக்காக. அதாவது ஒரு இடத்துல யார் தாலாட்டு பாடுறது நல்லது அப்படிங்கிற விவாதம் வந்தது. தாலாட்டு பாடுறது யார்? குழந்தை வயத்தில் இருக்கும் பொழுது தாயார் வந்து தாலாட்டு பாடுறது தான் நல்லது, அப்போ தான் அது சுகமாக காலாட்டம். அப்பாக்கள் வந்து தாலாட்டு பாடினா என்ன ஆகும் தெரியுமா? வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே குழந்தை வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும், வெளியில் வந்த பிறகு காலாட்டுறதுக்கு பதிலாக உதைக்க ஆரம்பிச்சிடும். ஒரு வீட்டில் தொட்டிலில் ஒரு குழந்தை சத்தம் போட்டு அலறிக்கிட்டு இருந்து தான், அப்பா வந்து தொட்டில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறார். வெளியில் போயிருந்த அம்மா திரும்பி வந்தாங்க, சும்மா தொட்டில் ஆட்டுறீங்களே, குழந்தை எப்படி தூங்கும், ஒரு தாலாட்டு பாடக்கூடாதா அப்படின்னாங்களாம். அது முடியாதுன்னார் அப்பா. ஏன்னாங்க, நான் தாலாட்டு பாட ஆரம்பித்த பிறகு தானே தூங்கிட்டு இருந்த இந்த குழந்தையே இப்படி அலற ஆரம்பிச்சுது அப்படிங்கிறார் அந்த அப்பா.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ஸ்பெஷலா இசை மேதைகளின் இனிய பாடல்களும் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் இளையராஜா அவர்கள் இசையமைத்த மற்றும் அவர் குரலில் அமைந்த பாடலாம் இன்னைக்கு கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் காக்கிச்சட்டை திரைப்படத்திற்காக.

காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசீலா குரல்கள்ல ரொம்பவே அழகான பாடலை கேட்டோம். இளையராஜா அவர்கள் இசையமைப்புல அடுத்து இளையராஜா அவர்கள் குரலில் அமைந்த பாடல் ஊரு விட்டு ஊரு வந்து இந்த திரைப்படத்திற்காக. இது நிஜமாவே ரொம்பவே அழகான பாடலுங்க. இந்த பாடல் கேட்டாலே நிச்சயமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அந்த பாடல் உங்களுக்காக

இளையராஜா சார் அவர்கள் மற்றும் எஸ் ஜானகி அம்மா இவங்க குரல்களில் ரொம்பவே அழகான பாடல் ஒரு வீட்டு ஊர் வந்து திரைப்படத்திற்காக கேட்டோம் ராஜா சார் அவருங்க வாய்ஸில். அடுத்து ஒரு ஃபேமஸான பாட்டுங்க, அந்த காலகட்டத்தில் ரொம்ப கொடிகட்டி பறந்த பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பாடல் உங்களுக்காக, கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து. ஸ்டே டியூன்ட்.

ஜெயச்சந்திரன் ஜானகி அம்மா வாய்ஸில் ரொம்பவே அழகான பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக கேட்டீங்க. நேர்களை அடுத்த பாடலை கேட்கும் முன் இன்றைய உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரத்தை கேட்டலாம். கத்திரிக்காய் கிலோவிற்கு 42 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தக்காளி நாட்டு ரகம் 20 ரூபாய்க்கும், ஆப்பிள் ரகம் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அவரை 75 ரூபாய்க்கும், புடலங்காய் 34 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 48 ரூபாய்க்கும், சுரைக்காய் 28 ரூபாய்க்கும், பாகற்காய் 58 ரூபாய்க்கும், கொத்தவரை 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பூசணிக்காய் 20 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 45 மற்றும் 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 63 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 42 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொரியல் தட்டை 40 ரூபாய், முருங்கைக்காய் 42 ரூபாய், தேங்காய் 62 ரூபாய், மாங்காய் 80 ரூபாய்க்கும், வாடைக்காய் 45 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மரவள்ளிக்கிழங்கு 40 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 50 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 60 மற்றும் 45 ரூபாய்க்கும், மேரக்காய் 25 ரூபாய்க்கும், முள்ளங்கி 30 ரூபாய்க்கும், கேரட் 70 ரூபாய்க்கும், பீட்ரூட் 60 ரூபாய்க்கும், நூல்கோல் 45 ரூபாய்க்கும், டர்னிப் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டைக்கோஸ் 25 ரூபாய்க்கும், காலிஃப்ளவர் 45 ரூபாய்க்கும், பட்டாணி 120 ரூபாய்க்கும், வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய்க்கும், இஞ்சி 180 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கரிபீன்ஸ் 80 ரூபாய், புஷ்பீன்ஸ் 80 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 90 மற்றும் 110 ரூபாய்க்கும், கலர்கோஸ் 45 ரூபாய்க்கும், குடைமிளகாய் 70 ரூபாய்க்கும், வஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய்க்கும், ப்ரக்கோலி 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கறிவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. அகத்திக்கீரை, தண்டுக்கீரை, சுக்குருட்டிக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, பாலாக்கு கீரை, பருப்புக்கீரை, காசினிக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரைக்கீரை ஆகிய கீரை வகைகள் 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.

0: மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும் எலுமிச்சம்பழம் 90 ரூபாய்க்கும் கொய்யா 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பப்பாளி 45 ரூபாய்க்கும் மாதுளம்பழம் 190 ரூபாய்க்கும் திராட்சை 110 மற்றும் 140 மற்றும் 200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மாம்பழம் 120 ரூபாய்க்கும் வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய்க்கும் ரஸ்தானி 70 ரூபாய்க்கும் மோரிஸ் 45 ரூபாய்க்கும் நேந்திரன் 50 ரூபாய்க்கும் செவ்வாழை 90 ரூபாய்க்கும் கற்பூரவள்ளி 55 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆப்பிள் 250 ரூபாய்க்கும் ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும் சாத்துக்குடி 100 ரூபாய்க்கும் அன்னாசிப்பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை உதகை உழவர் சந்தை இன்றைய காய்கறி விலை நிலவரத்தை கேட்டறிந்தீர்கள். நேரம் சரியாக 9:35.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: OTFM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

ரெட்டோரா அங்கல் மேட்டோ ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற பாடல் ராஜா சார் வாய்ஸில் அமைந்த ஒரு பாடல். புது பாட்டு திரைப்படத்திற்காக நிச்சயமாக இந்த பாடலும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பாடல் இதோ உங்களுக்காக.

புதுப்பாட்டு திரைப்படத்துல இருந்து ராஜா சார் வாய்ஸ்ல ரொம்பவே அழகான பாடலை கேட்டீங்க. அவருடைய இசையமைப்பிலையும் வெளிவந்த இந்த பாடல் இசை வந்து ஒரு ஒரு புது வேற லெவல் அப்படின்னா வாய்ஸ் வந்து இன்னும் வேற லெவல். அவரோட வாய்ஸ்க்கு எப்பவுமே ஒரு யூனிக் இது தன்மை இருக்கு. ரொம்ப கேஷுவலாக பாடுற மாதிரி இருக்கும், அவர் பேசுகிற மாதிரியே பாடுற மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகான யூனிக்கான வாய்ஸ் அவரோட வாய்ஸ். நிச்சயமாக அந்த பாடலை கேட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்து ராஜா சார் இசையமைப்பில் பூவிழி வாசல் இளைய திரைப்படத்திற்காக பாடல் இதோ.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

ராஜா சார் மற்றும் குழுவினர் குரல்களில் ரொம்பவே அழகான பாடல் லக்ன நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து கேட்டீங்க. அடுத்த பாடலாக செந்தூர பூவே திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. இதுவும் ஒரு யூனிக்கான ஒரு பாடகரோட பாடல், ராஜா சார் இசையமைப்பில் அந்த பாடல் உங்களுக்காக இதுவும்

மலேசியா வாசுதேவன் எஸ்பி சைலஜா குரல்களில் ரொம்பவே அழகான பாடல் செந்தூர போய் திரைப்படத்தில் இருந்து கேட்டீங்க. நிறைவாக ராஜா சார் வாய்ஸில் அமைந்த இசையமைப்பில் அமைந்த பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

இளையராஜா மற்றும் சித்ரா குரல்கள் ரொம்பவே அழகான பாடல் கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக ஒலித்தது. நேர்களை ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு இசை மேதைகளின் இனிய பாடல்களா இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் பாடிய இசையமைத்து பாடிய பாடலாம் நம்ம கேட்டோம். நிச்சயமா எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இத்துடன் ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. நேயர்களை இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நிலைத்த நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8.

0: தவழும் மழலையாகி, தள்ளாடும் பேதையாகி, செல்ல பெருமையாகி, மலர் சூடும் மங்கையாகி, கற்றறிந்த மடந்தையாகி, மலர் மாலை சூட்டி, ஆணின் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் அருவியாகி, பெண்மை பூத்து உயிர் கொண்டு வந்து, பாலூட்டி சீராட்டி வளர்த்து, உலகை பண்படுத்தும் தெரிவையாகி, கல்வி வீரம் செல்வம் ஆகியவற்றின் அரசியாகி, அன்பை விதைத்தும் தீயோரை உதைத்தும், நாள்தோறும் குடியின் நன்மைக்காக போர் செய்யும் கொற்றவையாகி, உலகின் எல்லாமும் ஆகிய பெண்களை போற்றும் விதமாக இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: ஹாய்க்கா, வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களுடைய பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஐஷா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன்.
1: ஓகேக்கா, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. எப்படி, ஜாலியா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்களா இல்ல வேலைகள்லாம் கரெக்டா இருக்குமா, அதை பத்தி சொல்லுங்க.
2: காலையில லஞ்சுன்னு டிஃபன் செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், பாத்திரம் கழுகணும், துணி துவைக்கணும், மதியானம் லஞ்ச் செய்யணும், அதுவே அப்படியே டைம் பாஸ் ஆயிடும்.
1: சோ வேலைகளே கரெக்டா இருக்கும். ஓகே, இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. இப்ப வெளிய வேலைகளுக்கு போயிட்டு வர பெண்களோட லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமா, இல்ல வீட்டுல இருந்து வீட்டு வேலைகளை பாத்துட்டு இருக்க பெண்களோட லைஃப் ரொம்ப கஷ்டமா, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதை பத்தி சொல்லுங்க.
2: வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஜாஸ்தி, ஏன்னா வீட்டுல வேலை செஞ்சுட்டே இருக்கணும். வெளியில போறவங்கன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு சம்பாரிச்சுட்டு வந்துருவாங்க, வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் நிறைய வேலையே.
1: ஓகே காசர், இதை தவிர உங்களுடைய ஹாபிஸ் எல்லாம் என்ன?
2: என்னோட ஹாபிஸ்னா எஃப்எம் கேப்பேன், அதுக்கப்புறம் டெய்லர் மிஷின் இருக்கு, அதுல உட்காந்து தைக்குவேன்.
1: என்னென்ன ஸ்டிச் பண்ணுவீங்க?
2: நானு பிளவுஸ், சுடிதாரு, அப்புறம் சாரீஸ் ஓவர் அடிக்கிறது, அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வேன்.
1: ஓகே, எப்படி வெளியே இருக்கவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்களா? எப்படி
2: யாராச்சும் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்குவேன்.
1: ஓகேக்கா, வீட்டு வேலைகள்ல உங்களுக்கு எந்த வேலை ரொம்ப பிடிக்கும்?
2: கிளீனிங் ஒர்க் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, உங்க குக்கிங்ல வந்துட்டு வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற ஒரு டிஷ்னா என்ன சொல்வீங்க?
2: நான்வெஜ்.
1: நான்வெஜ்ல என்ன செய்வீங்க ஸ்பெஷல்?
2: சிக்கன் பிரியாணி, அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, ஊட்டி எஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க.
2: இப்போ எல்லாம் நிறைய பேர் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த் இதாயிருது, அதனால முளை கட்டின தானிய வகைகள் சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தா இருக்கும் உடம்பு. அதை வந்து நல்லா அப்படி பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா குழம்பு வச்சு அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லது.
1: ஓகே, நீங்க இந்த முளை கட்டிய பயிர்களை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அதை பத்தி சொல்லுங்க.
2: முதல் நாள் பயிர் வகைகளை எடுத்து ஊற வச்சுட்டு,
1: ஓகே,
2: மறுநாள் அது தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஒரு ஈர துணியில அப்படியே ட்ரை பண்ண வச்சுட்டு முளைப்பு வரும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம்.
1: ரொம்பவே சூப்பரா ஒரு டிப் சொன்னீங்க. இப்போ அந்த காலத்துல பெண்கள் ஃபாலோ பண்ண ஒரு பழக்கம் வந்து இந்த காலத்துல இல்ல, அவ்வளவா பாக்குறது இல்ல அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க.
2: அந்த காலத்துல எல்லாம் வீட்டு வாசல்ல பச்சரிசி மாவுல கோலம் போடுவாங்க, அதெல்லாம் இப்ப எல்லாம் இல்ல, எல்லாம் ஸ்டிக்கர் அது இதுன்னு போட்டுறாங்க. அந்த மாதிரி கோலம் போடுறதெல்லாம் ரொம்ப அரிதா இருக்கு இப்போ.
1: ஓகே, நீங்க வந்து இப்ப உங்க வீட்டு வாசல்ல கோலம் போடுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா?
2: போடுவோம், ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் போடுவோம்.
1: ஓகேங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு?
2: அஜித்.
1: பிடிச்ச சிங்கர்?
2: எஸ்பிபி, ரொம்ப இஷ்டம்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம்.
2: எஸ்பிபி சாங்ஸ் எதா இருந்தாலும் போடுங்க.
1: ஓகேங்க, தேங்க்யூ.
2: தேங்க்யூ.

0: ஹாய், ஹலோ.
1: ஹாய்க்கா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம். உங்களோட பேர் என்ன?
1: என் பேர் ஷர்லின்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன்க்கா.
0: ஓகே, என்ன மேஜர்?
1: பிகாம்.
0: ஸ்டடீஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு?
1: அப்படியே நல்லா போயிட்டு இருக்குக்கா.
0: உங்களோட ஹாபீஸ்லாம் என்ன?
1: சிங்கிங், டான்சிங், டிராயிங்.
0: ஓகே, டான்ஸ் ஆடுவீங்களா அப்போ?
1: ஆடுவேன்க்கா.
0: ஓகே, அப்போ காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்ல ஆடி இருக்கீங்களா டான்ஸ்லாம்?
1: ஆடி இருக்கேன்க்கா, டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆடி இருக்கோம்.
0: ஓகே, அப்போ லாஸ்ட்ல என்ன சாங்க்கு டான்ஸ் ஆடினீங்க?
1: பாஜ்ரம் மஸ்தானி மூவியில் பிங்காக பொறின்னு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங்குக்கு தான் ஆடிந்தேன்.
0: ஓகே, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை பேர்?
1: ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர்.
0: ஓகே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மூவிஸ்க்கெல்லாம் போவீங்களா?
1: மூவிஸ் எல்லாம் போனதில்லக்கா, சும்மா ஷாப்பிங் எல்லாம் போயிருக்கோம், அவ்வளோதான்.
0: ஓகே, இப்போ நீங்கள் இந்த கால பெண்ணாக இருக்கீங்க. ஸோ அந்த காலத்தில் இருந்த ஒரு பழக்கம் வந்துட்டு இந்த காலத்தில் வந்து யாருமே பெண்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல, அப்படி நீங்கள் ஏதாவது ஒன்று நினைக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக இருக்குக்கா. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து யாருமே அடுப்பு யூஸ் பண்ணுறதில்ல. ஃபர்ஸ்டெல்லாம் இருந்த காலத்தில் எல்லாரும் அடுப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எங்கள் பாட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அடுப்பெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த யூஸ் பண்ண அனுபவமெல்லாம் இருக்கா?
1: கூட்டாஞ்சோர் செஞ்சுருக்கோம்க்கா சின்ன வயசுல. அவ்வளவுதான், அதை மட்டும் தான் செஞ்சிருக்கோம்.
0: ஓகேங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஓடிஎஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்க.
1: ஃபேஸ்க்காக ஒரு டிப் சொல்றேன்.
0: ஓகே,
1: நீங்க எப்பவுமே வந்து வீட்டுல அரிசி கழுவும் போது அந்த ரைஸ் வாட்டர் இருக்கும்ல, அந்த வாட்டரை வந்து லைட்டா வச்சிருங்க, அரிசி கழுவிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சிடுங்க. அதுக்கப்புறம் அது அடியில கொஞ்சம் டஸ்ட் மாதிரி இருக்கும், அதை வந்து காட்டன்ல நல்லா டிப் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லா ரப் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணா போதும்.
0: ஓகே, நீங்க பண்ணிருக்கீங்களா?
1: நான் ட்ரை பண்ணிருக்கேன்.
0: உங்க ஃபேஸ் நல்லா பிரைட் ஆச்சா?
1: ஓரளவுக்கு வந்திருக்கு.
0: ஓகே, அப்ப இந்த கொரியன் சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா?
1: ஆமாக்கா.
0: ஓகே, மூவிஸ் எல்லாம் பாப்பீங்களா?
1: பாப்பாங்கா.
0: உங்களுக்கு பிடிச்ச சிங்கர் யாரு?
1: பிரதீப் குமார்.
0: ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் சொன்னீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காக பிளே பண்றோம்.
1: பிரதீப் குமார் ஹிட்ஸ்ல எந்த சாங் போட்டாலும் ஓகே தான்க்கா.
0: ஓகேங்க, தேங்க்யூ.
1: தேங்க்யூ சோ மச்க்கா.

0: ஹலோ மேம், வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுடைய பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் ரோஸ் மேரி.
0: என்ன பண்ணிட்டுருக்கீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃபர்.
0: குழந்தைங்க எத்தனை பேர்?
1: ரெண்டு பேர். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணோட பேர் ரோசல் ரெக்ஸ்மின், பையனோட பேர் விஜோ.
0: ஓகே மேம், இப்போ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. காலையிலேருந்து உங்களுக்கு வீட்டு வேலைகளே சரியாக இருக்கும். உங்களோட அந்த ரொட்டீன் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க, என்னென்ன வேலைகள்?

0: பார்ப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பேன். காலையில் எந்திரிச்சு குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் போகணும், எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகணும். எந்திரிச்சு டிஃபன் செஞ்சு லஞ்சு ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லோரும் பேக் பண்ணி அனுப்பிச்சி விடுறதுக்கு எனக்கு 10 மணி ஆகும். அப்போ 10 மணிக்கு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் லஞ்சு ரெடி பண்ணணும். லஞ்சு ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் துணியெல்லாம் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிரும், பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் காஃபி எல்லாம் வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ஆயிரும், டின்னர் டைமில் டின்னர் செய்யணும். அப்போ ஒரு நாள் அதுலேயே கரெக்டாக போயிடும். எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே எங்களுக்கு என்னோட டைம் ஃபுல்லாக அதுலேயே டைம் ஸ்பெண்ட் ஆயிடுது.
0: ஓகே மேம், சூப்பராக சொன்னீங்க. இதை தவிர உங்களோட ஹாபிஸ் என்ன?
1: என்னோட ஹாபிஸ் நான் வந்து ஆடு வச்சிருக்கேன். நான் 10 மணிக்கு மேலே எல்லாரும் போனதுக்கப்புறம் அப்போ அந்த ஆடெல்லாம் பார்க்குற வேலை.
0: ஆடெல்லாம் வளர்க்குதுன்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயம் தான். நீங்கள் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்ல முடியுமா?
1: எனக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலுமே வந்து எனக்கு அது ஆசை வச்சு வளர்க்கணும்னு நான் வந்து அந்த இடையில ஆடையும் பார்த்து வேலையெல்லாம் அப்படியே பார்த்து செஞ்சுக்குவேன்.
0: ஓகேங்க, எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க?
1: எங்கிட்ட 4 இருக்கு.
0: ஓகே மேம், வீட்டில் இருக்கவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா உங்களுக்கு இதுக்கெல்லாம்?
1: இல்லை, எனக்கு வந்து எங்கள் மாமியார் எங்க கூட இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வயசானவங்க, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு நான் தான் செஞ்சுக்க, பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான், அவள் படிச்சுட்டு இருக்கா.
0: இப்போ நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்களோட ஒர்க்கே உங்களுக்கு வந்து சரியாக இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிஸ் பண்ணுற விஷயம் ஏதாவது ஒன்று இருக்கா?
1: ஆமாம் இருக்குது. நான் வந்து வீட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அது எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ என்னால் வந்து அது வேலைக்கு போக முடியல, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்.
0: ஓகே மேம், என்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்துருக்க வேலை இருக்கிறதுனால உங்களால் வேலைக்கு போக முடியல?
1: ஆமாம், அதனால என்னால் வேலைக்கு போக முடியல.
0: நீங்கள் ஊட்டி எஃப்எம் நேயர்களுக்காக ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா?
1: எனக்கு குக்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் காலிஃப்ளவரும் கிழங்கும் போட்டு ஒரு குக்கிங் பண்ணுவேன், பொரியல் மாதிரி பண்ணுவேன். அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த காலி கிழங்கும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதை மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அது கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா பச்சை மிளகா போட்டு தாளிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு 1/2 hour முடிஞ்சிடும்.
0: ஓகே, எல்லாருக்கும் சூப்பரான ஒரு ரெசிபி டிப் சொல்லிட்டீங்க. ஓகே, உங்களுக்கு வீட்டில் ஃப்ரீ டைம்லாம் இந்த டிவி மூவிஸ்லாம் பார்ப்பீங்களா?
1: ஓ பார்க்குவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்குவேன்.
0: ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி எது?
1: தில்லின் ஒரு காதல், சூர்யா ஜோதிகா.
0: ஓகே, அப்போ பிடிச்ச ஆக்டர்?
1: சூர்யா.
0: ஹீரோயின்?
1: ஜோதிகா.
0: ஓகேங்க, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் கேட்டீங்கன்னா ஓடிஎஃப்எம் சார்பாக உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் ப்ளே பண்ணு.
1: முன்பே வா அன்பே வான்ற
0: கேட்ட பாடல் சில்லின ஒரு காதல் திரைப்பாட்டிலேருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: தினத்தையொட்டி கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் கலைத்திறன், பாரம்பரியம் ஆகியவை நமது நாட்டின் பெருமையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வங்க கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். கைத்தறி நெசவாளர்கள் நெசவுக் கலையை பேணி பாதுகாத்து மாநிலத்தின் வளமான பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்த்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பான சிறப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தமிழக சட்டப்பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவசாயிகள் நலன் மற்றும் காவிரி உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் ஆடிப்பூர திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக்கம் அணி திருப்பூர் அணியையும் திண்டுக்கல் அணி நெல்லை அணியையும் எதிர்கொள்கின்றன. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிசா மத்திய பிரதேசம் அணிகள் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
2: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட கேள்விக் அணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும் வாசிக்க கேட்போம்.
3: 23rd உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? சரியான பதில் ஸ்பெயின். சரியான பதிலளித்த நேயர்கள் தென்பொன்முடி, தேனா, மணிகண்டன், அவினாசி, காந்திபுரம், பிரபுதேவி, ஸ்ரீசாய், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கஞ்சம்பட்டி ஆர்கே சண்முகானந்தம், திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம், திருப்பூர் வெள்ளையங்காடு மகேஸ்வரி தர்மராஜ் ஹரிஷ். அடுத்த கேள்வி, தமிழகத்தில் கடற்பசுக்கள் பாதுகாப்பு மையங்கள் எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டு வருகிறது? கேள்விக்கான சரியான பதில் தஞ்சாவூர் மாவட்டம். சரியான பதிலளித்த நேயர்கள் கரூர் குமரன், மசினங்குடி ராஜன், கோயமுத்தூர் வெண்ணிலா, பொகலூர் பாலசுப்ரமணியம், கூடலூர் மணிகண்டன், உதகை மாறன், செல்வபுரம் கார்த்திகா, துடியலூர் சம்பத். அடுத்த கேள்வி, சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் முதலிடம் பிடித்த நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் இந்தியா.
2: சரியான பதிலளித்த நேயர்கள் நெசவாளர் காலனி முகிலா, பழனிவட்டம் அம்பிகா, எடக்காடு தீரன், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், வெள்ளிப்பாளையம் மாதவி, பொள்ளாச்சி சிவனாண்டி, சோமனூர் ரத்தினம், முத்தூர் நளினி.
3: அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த இரு நகரங்களுக்கு இடையே தொடங்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஜிந்த் சோனிபட். சரியான பதிலளித்த நேயர்கள்

0: கேட்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள். அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய கேள்வி: இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 ராக்கெட்டை தயாரித்த மாநிலம் எது? கேள்வி மீண்டும் ஒரு முறை: இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டான விக்ரம் 1 ராக்கெட்டை தயாரித்த மாநிலம் எது?
1: இக்கேள்விக்கான சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
2: என் கேள்விக்கு என்ன பதில்? என் கேள்விக்கு என்ன பதில்?

0: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
1: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்.
2: என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
3: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்.
4: கவிதை கவிதை.
3: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
5: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம். தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
6: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

சிநேகிதியே பெண்கள் மட்டும் பங்கு பெறும் பெண்களுக்கான நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள் நாளே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்திக்க சேர அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதை நாம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்து எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்துறவங்க. அதற்காக சமைப்பதில் பல உத்திகளை கையாளுபவர்கள், அதற்கான டிப்ஸ். அது மட்டுமல்ல, குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பதில் பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளில் டிப்ஸ். இந்த மாதிரியான டிப்ஸ்களை சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமாக சொல்லி பாடல்களையும் கேட்டு என்ஜாய் பண்ற இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது 9344-1010-18 அல்லது 9342-1010-18 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2966781 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இனி சிநேகிதியில் முதற் பாடல் உங்களுக்காக.

0: சிநேகிதி நிகழ்ச்சியில ஒரு பெண் ஒரு சிநேகிதி லைன்ல இருக்காங்க, பேசலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க. இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? நிறைய டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பீங்க இல்லையா?
1: ஆமாங்க, எனக்கு வந்து சந்தக பிரியாணி சொல்ல போறேன். சந்தக செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் பால், கெட்டி தேங்காய் பால், தண்ணியே விடாத பால் எடுத்து கொஞ்சம் அந்த சந்தையில பெரட்டி வச்சுக்கணும். பெரட்டி வச்சுட்டோம்னா அப்புறம் வந்து மட்டன் பிரியாணிக்கு நம்ம என்னெல்லாம் சேர்க்கிறோமோ அந்த எல்லா ஐட்டமும் சேர்த்து, வாசனை திரவியம், கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்து நல்லா மட்டன் வேக வச்சுட்டு அதை போட்டு அதுக்குள்ள போட்டு நல்லா வதக்கணும். காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டு எல்லாமே போட்டு, மிளகாய் நாங்களும் அரைச்சுதான் போடுவோம், அரைச்சு போட்டு நல்லா வதக்கணும், எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும். வதக்கிட்டு இந்த தேங்காய் பால் ஊத்தி தடவி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சந்தகை
0: என்னங்கம்மா? அப்படி நீங்க சந்தகன்னு சொன்னீங்களே, அது என்ன அது அப்படின்னு கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க.
1: சந்தகினா இடியாப்பம்.
0: ஆஹா, இடியாப்பத்தை சந்தகன் சொல்றீங்க?
1: ஆமாங்க, இடியாப்பத்தை சந்தகன் சொல்றா. புளும்பு அரிசியில் செஞ்சா டேஸ்டா இருக்கும்.
0: அப்படிங்களா?
1: அந்த எண்ணெய் பிரியும் போது இந்த இடியாப்பத்தை தேங்காய் பால் ஊத்தி பரட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா,
0: ஆமா ஆமா,
1: அதை வந்து அதுல போட்டு பிரியாணி இப்படி கிண்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா இடியாப்ப பிரியாணி சூப்பரா இருக்கும்.
0: அப்படிங்களா? சூப்பர்,
1: சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு டிப்ஸ் வந்து மேடம், பெண்களை தான் அன்னலட்சுமின்னு சொல்றாங்க, அன்னலை எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால பெண்கள் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எங்கேயாவது இருப்பாங்க இல்லைங்களா, வயசானவங்க தள்ளாடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க வீட்டுல நாக்கு ருசியா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, ஆனா நம்ம கொடுத்தா நம்மளை திட்டுவாங்க, நீ என்ன பெரியவள அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அதனால ஒரு ஐடியா பண்ணி கோயிலுக்கு அவங்களை எல்லாம் ரகசியமா கோயிலுக்கு வர சொல்லணும். கோயிலுக்கு வர சொல்லி எனக்கு வந்து ஒரு இது இது இருக்கு, வேண்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியோ என்ன வேணுமாலுமே செஞ்சு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து போயிடும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்து அவங்க மனசுக்கு உடம்பு அவங்க அவங்க வாழ்த்தாட்டி அவங்க வயிறு வாழ்த்தும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. நம்ம பிள்ளைக்கிட்ட நல்லா இருக்கணும்னா கொஞ்சம் தர்ம செய்தி ஆகணும்.
0: தானத்திலே
1: சிறந்த தானம் வந்து அன்னதானம். அந்த அன்னதானம் நம்ம செஞ்சோம்னா நம்ம பிள்ளைக்கிட்டீங்கெல்லாம் நல்லா இருக்கும். வயசானவங்களுக்கு நேரடியா கொடுத்தா அவங்க மருமகள் கோச்சுக்குவாங்க. அதனால இப்படி வேண்டுதல் சொல்லி கோயிலுக்கு வாங்கன்னு அவங்க கிட்ட ரகசியமா சொல்லி வர சொல்லி தூக்குவாரு. நிறைய
0: ஏதோ நிறைய பேர் கோயிலுக்கு வரவங்க கூட நிறைய பேர் கூட ஒரு சிலர் பட்டினியாவும் வரலாம், பசியாவும் இருக்கலாம் இல்லைங்களா, வீடியோ சொல்ல முடியாத கஷ்டத்துல இருக்கலாம்.
1: இளமையானவங்க உழைச்சு சாப்பிடலாம், வயசானவங்க
0: அவங்களால எப்படி உழைக்க முடியும்? ஆமா ஆமாங்க, அதான் வீட்டுல மருமக திட்டுவாங்களா, மகன் திட்டு வரான்னு சொல்லாம கூட வெளியே அப்படியே இருப்பாங்க இல்லைங்களா, பசி

0: பட்னில கூட ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சொன்ன மாதிரி சும்மா சூப்பரான ஹெல்ப் தான் இது.
1: அவங்க கிட்ட ரகசிய தொடர்பு வச்சுட்டு அவங்களை ரகசியமா கோயிலுக்கு வர சொல்லி கொடுத்துடணும். ரெண்டாவது வந்து கொள்ளு வடைன்னு சொல்லிட்டு கொள்ளு பயிறு கிடையாது, பருப்பு. அதை வந்து ஒரு பக்குவமா செஞ்சா பருப்பு வந்துடும். அந்த பருப்பை ஊற வச்சுட்டு சோம்பு வரமிளகாய் எல்லாம் போட்டு ஆட்டணும். குறன்னு ஆட்டணும். நம்ம கடலை பருப்பு வடைக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டிடணும். சின்ன வெங்காயம் நிறைய அரைஞ்சு போட்டு பச்சை மிளகாய் வேணாலும் ஏற்கனவே வரமிளகாய் போட்டு ஆட்டிக்கணும். பச்சை மிளகாய் வேணாலும் ஒன்னு ரெண்டு மிளகாய் கண்ணுக்கு தெரியாம சிறுசு, ஏன்னா பெருசா இருந்தேன்னா குழந்தைக்கு வாயில அடிபடும், அது காரம் காரம் சொல்லுவாங்க. அதனால அதை போட்டு பிசவி வடை மாதிரி தட்டி போட்டா மொறு மொறுன்னு சரியான டேஸ்டா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர் சொல்லும் போது டேஸ்டா
1: தான்
0: இருக்குங்க. அப்புறம் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா?
1: வேற வந்து யோசிச்சு வச்சு நாளைக்கு சொல்றேன்.
0: ஓகேங்க ஓகேங்க. இப்ப உங்க சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சதா?
1: சமையல் எல்லாம் முடிஞ்சது. காலையில 10 மணிக்கு டாஸ்க் சமையல் எல்லாம் ஆயிடும்.
0: என்ன இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க ஸ்பெஷல்?
1: இன்னைக்கு வந்துமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால வெஜிடேரியன் சாம்பார், உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு இது வறுவல், அப்புறம் வந்து இந்த கீரை இருக்குது இல்லைங்களா, வெந்தய கீரையும் உருளைக்கிழங்கையும் போட்டு விரட்டல் மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா செய்யுது. உருளைக்கிழங்கு சிப்ஸ் கொஞ்சம் ஆக்கிட்டு கொஞ்சம் இதை போட்டு பொரியல் மாதிரி, வெந்தயக்கீரை கொஞ்சம் கசக்கு இல்லைங்களா, அதுல உருளைக்கிழங்கு போட்டு மசாலா தூள் எல்லாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும், சூப்பரா சாப்பிடுவாங்க. அந்த
0: வெந்தயக்கீரைக்கு இன்னைக்கு என்ன செய்வீங்க, சீரகம் போடுவீங்களா இல்ல கரம் மசாலா பவுடர் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவீங்களா?
1: கரம் மசாலா போடுவேன் நானு.
0: ஓகே ஓகே.
1: ஏன்னா உருளைக்கிழங்கு போடுற இல்லைங்களா?
0: ஆமா ஆமாங்க, அதனால தான் கேட்டேன், டவுட்.
1: அதனால மட்டன் மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும்.
0: ஓகேங்க, சூப்பர் சூப்பர் சூப்பரா சொல்லிட்டீங்க. ஓகேங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: இன்னைக்கு வந்துங்க மௌன ராகம் படத்துல இருந்து மஞ்சம் மன்ற தென்றலுக்கு, மஞ்சம் மன்ற தென்றலுக்கு ஏதோ ஒரு பாட்டு, அது பாட்டுங்க.
0: அது பாட்டு அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?
1: என்னங்கம்மா?
0: அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆமாங்க, நல்லா இருக்கு, ஒரு கருத்தா இருக்கு பாருங்க.
0: சரி ஓகேங்க, கட்டாயமா உங்களுக்கான பாடல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூங்க, தேங்க்யூங்க,
1: தேங்க்யூ.
0: மகா சூப்பர் சூப்பரான டிப்ஸ் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் கூட பாடி காமிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் பாடாமல் வந்து என்ன செஞ்சாங்க, முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஓகே, அவங்களுக்கான ஒரு பாடல் நம்ம ப்ளே பண்ணிடலாம். இணைந்திரங்கள், இது ஊட்டி FM 101.8.

மௌனராகம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சியில் அருமையான கருத்துக்களை வழங்கிய ஸ்நேகிதிக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த ஸ்நேகிதிகளுக்கும் நன்றி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரானுடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய 3 பேருக்கு கபீர் கைத்தறி விருதுகளையும் 19 பேருக்கு தேசிய கைத்தறி விருதுகளையும் அவர் வழங்கினார்.

0: இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை நாடு பெருமிதத்துடன் கொண்டாடுவதாக குறிப்பிட்டுள்ளார். திறன், படைப்பாற்றல், அர்ப்பணிப்பு உணர்வுடன் கூடிய நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல தலைமுறைகளாக நாட்டின் பாரம்பரியத்தை கைத்தறி நெசவாளர்கள் பாதுகாத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமப்புற மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, சுயசார்பு இந்தியாவிற்கான கனவுகளை நனவாக்குவது போன்றவற்றிற்கு கைத்தறித்துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் கைத்தறி தயாரிப்புகளை வாங்கி அதனை வீடியோ பதிவு செய்து பகிர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அவரது படைப்புகள் நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு உத்வேகம் அளித்ததுடன் நாட்டின் ஆன்மாவாகவும் திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தாகூர் இயற்றிய ஜனகணமன பாடல் தேசிய கீதமாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியதன் மூலம் கல்வி, தத்துவம் மற்றும் கலாச்சாரத்தை உலக அரங்கில் அவர் நிலைநிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரது இலக்கியங்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை உட்பட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனையடுத்து நண்பகல் 12 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் கோஷங்களை எழுப்பிய நிலையில் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. யுபிஐ செயலி உள்ளிட்ட இதர டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனை சேவைகளுக்கு வங்கிகள் கட்டணம் விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. வங்கிகளுக்கு நீடித்த வருவாய் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் மேற்கொள்ளும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு சேவை கட்டணம் வசூலிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்கிறது. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாக அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமிழகத்திற்கான நீர்ப்பகிர்வு குறித்து மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் பல்வேறு நிலைகளில் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்திற்கான நீர் கிடைக்கவில்லை என்றும் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டுவதற்கு அரசு ஒருபோதும் தயங்காது என்றும் முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். காவிரி டெல்டா பகுதிகளில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான தொகுப்பு நிதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். காவிரி நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் இரு மாநிலங்களும் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாக திரு விஜய் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் அரசினர் தனி தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தில்லி சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா 2023 நிதியாண்டிற்கான தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையை பேரவையில் சமர்ப்பித்தார். இந்த கூட்டத்தொடரில் தில்லி மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிமுறைகள் குறித்த 2வது திருத்த மசோதாவை

0: தில்லி கல்வி அமைச்சர் திரு ஆஷிஷ் சூட் தாக்கல் செய்கிறார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி துணிநூல் வங்கி திட்டத்தை நாகாலாந்து மாநில முதலமைச்சர் திரு நெப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். மாநில தலைநகர் கொஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இந்த திட்டம் அம்மாநில நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் கைத்தறித்துறையை வலுப்படுத்தவும் உதவும் என்று தெரிவித்தார். இந்த துணிநூல் வங்கி திட்டம் துலுவி, திமாப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொழில்துறை மையங்களில் தொடங்கப்படவுள்ளது. நெசவாளர்களுக்கு தரமான நூல் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு இத்திட்டம் வழிவகை செய்கிறது. அசாமில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 97 அதிகரித்துள்ளது. இம்மாநிலத்தின் 15 மாவட்டங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் 168,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 கிராமங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதிகளில் வசிக்கும் 1,000 அதிகமான மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக தொற்றுநோய் பரவாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக நாடுகளின் பாதுகாப்பு கருதி ஈரான் அணு ஆயுதங்களை திரும்பப் பெறுவது அவசியமாகிறது என்று தெரிவித்தார். சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இதனிடையே அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளின் எத்தகைய அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜெனரல் சயீத் மஜித் ரெஜா தெரிவித்துள்ளார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. இந்த வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,850 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 694 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 793 பேர் இந்த தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 20-22, 21-15, 21-19 என்ற புள்ளி கணக்கில் ஜப்பானின் ஹினே அகேச்சியை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் ரக்ஷிதா ஸ்ரீயும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்னானந்தா சாம்பியன் பட்டம் வென்றார். இப்போட்டியில் 23 புள்ளிகள் பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இம்மாதம் 28 தேதி துபாயில் தொடங்குகிறது. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்கின்றன. முதல் போட்டியில் தாய்லாந்து ஹாங்காங் அணியை எதிர்கொள்கிறது. செப்டம்பர் மாதம் 5 தேதி நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்த்து விளையாடுகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் வாசந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் முகமது அஷ்ஃபாக் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கைத்தறி விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. ஈரான் உடனான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலையத்தின் நேரம் 12:50 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UDFM 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதமர் போஷான் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். ஆரோக்கியமான உடலும் நல்ல கல்வியும் ஒரு நாட்டின் மிகப்பெரிய செல்வமாகும். பள்ளி மாணவர்கள் சத்தான உணவை பெற்று ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்திய அரசு பிரதமர் போஷான் 2.0 திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு முக்கிய அம்சம்

மாக சமையல் தோட்டம் உருவாக்கும் முயற்சி முன்னெடுக்கப்படுகிறது. பிரதமர் போஷான் 2.0 என்பது அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சத்தான மதிய உணவை வழங்கும் தேசிய திட்டமாகும். இந்த திட்டத்தின் நோக்கம் மாணவர்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துதல், பள்ளி வருகையை அதிகரித்தல், இடைநிற்றலை குறைத்தல் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்குதல் இந்த திட்டத்தின் முதன்மையான நோக்கங்களாகும். சமையல் தோட்டம் என்பது பள்ளி வளாகத்தில் அமைக்கப்படும் சிறிய காய்கறி தோட்டமாகும். இந்த தோட்டத்தில் கீரை வகைகள், தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், பாகற்காய், முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போன்ற சத்தான காய்கறிகள் மற்றும் கீரைகள் வளர்க்கப்படுகின்றன. இந்த விளைபொருட்கள் பள்ளியில் மதிய உணவில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மிக முக்கிய நோக்கம் மாணவர்களுக்கு இயற்கையான சத்தான காய்கறிகளை வழங்குதல், இயற்கை வேளாண்மை மற்றும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பழக்கத்தை உருவாக்குதல், பள்ளிகளில் பசுமையான சூழலை உருவாக்குதல் மற்றும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றி அறிவை வளர்த்தல். இந்த திட்டத்தில் பள்ளியின் காலி இடத்தில் நிலம் தயார் செய்யப்படுகிறது, இயற்கை உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, பருவத்திற்கு ஏற்ற விதைகள் விதைக்கப்படுகின்றன, மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து பராமரிக்கின்றனர், மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் சிக்கன முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் செயல்வழி கற்றலை அனுபவிக்கின்றனர். இந்த திட்டத்தினால் மாணவர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் புதிய மற்றும் சத்தான காய்கறிகளை உணவில் பெறுகின்றனர், விவசாயத்தில் அடிப்படைகளை கற்றுக்கொள்கின்றனர், இயற்கை மற்றும் சுற்றுச்சூழலில் முக்கியத்துவத்தை மாணவர்கள் உணர்கின்றனர் மற்றும் குழுவாக செயல்படும் திறனை வளர்த்து கொண்டு உழைப்பின் மதிப்பை அறிகின்றனர். ஒரு சிறிய விதை இன்று பெரிய மரமாக வளர்வது போல் இன்று நீங்கள் நடும் ஒரு செடியும் நாளைய ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும். உங்கள் பள்ளியில் சமையல் தோட்டம் இருந்தால் அதை பராமரிப்பதில் ஆர்வமாக பங்கு பெறுங்கள். உங்கள் வீட்டிலும் சிறிய சமையல் தோட்டம் அமைத்து கீரைகள் மற்றும் காய்கறிகளை வளர்க்க முயற்சி செய்யுங்கள். இது உங்கள் உடல் நலத்திற்கும் குடும்பத்தின் நலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பாக இருக்கும். பிரதமர் போஷான் 2.0 என்பது ஒரு காய்கறி தோட்ட திட்டம் மட்டுமல்ல, இது ஊட்டச்சத்து, கல்வி, விவசாயம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக பங்கேற்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு சிறந்த முயற்சியாகும். ஆரோக்கியமான குழந்தைகளே ஆரோக்கியமான இந்தியாவின் அடித்தளம். ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு சமையல் தோட்டம், ஒவ்வொரு மாணவரும் சத்தான உணவு என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பிரதமர் போஷான் 2.0 திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். பன்மொழி திரைப்பட பாடல்களை இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாடலா ஹிந்தி மொழி பாடலை கேட்க போறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: கேட்ட பாடலின் படம் சடக். பாடியவர்கள் உதித் நாராயண், அனுராதா போட்வால்.
1: அனைவருக்கும் வணக்கம். நான்

0: கேட்ட பாடலின் படம் அலிபாய். பாடியவர்கள் எம்ஜி ஸ்ரீகுமார், லிஜி பிரான்சிஸ். இனி தொடர்ந்து ஒரு கன்னட மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: This try, this try, this try.

கேட்ட பாடலின் படம் காஞ்சனா கங்கா. இது கன்னட மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு தெலுங்கு மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட படத்தின் பெயர் பாலு. இது தெலுங்கு மொழி திரைப்படம். உங்கள் ஒட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். நிலையத்தின் நேரம் 1:35. இனி தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த பாடலை ஹிந்தி மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஒட்டி எஃப்எம் 101.8.

கேட்ட பாடலின் படம் சைலாப். பாடியவர் அனுபமா தேஷ்பாண்டே. கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது வண்ண வண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

0: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டும் பிரச்சினை குறித்த சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின்போது சட்டப்பேரவையில் இன்று குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர், பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு ஏற்படலாம் என்று தாம் கருதியதாகவும், எனவேதான் பெங்களூரு சென்று பேச்சுவார்த்தை மேற்கொள்ள தாமே முடிவெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும்போது அண்டை மாநிலங்களுக்கிடையே பேச்சுவார்த்தை நடத்துவது ஏற்புடையதாக இருக்கும் என்று தாம் எண்ணியதாகவும் கூறியுள்ளார்.
1: பெங்களூருக்கு போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் டைம் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஒரு எண்ணத்துலதான். இன்னைக்கு காலத்துல பகை நாடுகளே பேசி தீர்க்க பாக்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு. அதனாலதான் அப்படி ஒரு அட்டம் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். காவிரி நதிநீர் பங்கீட்டிலையும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலயும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே.

0: தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம், அதுல மாற்றமே இல்லை.
1: முன்னதாக இந்த தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவையில் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அனைத்துக் கட்சிகளும் வலியுறுத்திய போதும் அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர், கர்நாடகத்தில் அனைத்துக் கட்சிகளும் இப்பிரச்சினையில் ஒற்றுமையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். தாவேக்கு அரசு அமைந்த பின்னர் மேகதாது அணை கட்டும் திட்டத்தில் கர்நாடக அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு தீவிரம் காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டெல்டா மாவட்ட விவசாயிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய அஇஅதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, இப்பிரச்சினையில் புதிய நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பதை அஇஅதிமுக ஏற்கவில்லை என்றும் கூறினார். பயிர்கள் பாதித்துள்ளதால் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போது கர்நாடக அரசு அணையை திறக்கவில்லை என்றும் காவிரியில் வருவது உபரி நீர்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதால் எந்த தீர்வும் காண முடியாது என்றும் சுட்டிக்காட்டினார்கள். இதற்கு குறுக்கிட்டு பதிலளித்து பேசிய அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர், அவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்கள் இருப்பதால் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதே போதுமானது என்றும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினர். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் நாளை அழைப்பு விடுத்துள்ளதால் இது தொடர்பாக கருத்துக்கள் அங்கு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர்கள் எடுத்துரைத்தனர். மேலும் விவசாய பிரதிநிதிகளை இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அமைச்சர்கள் சந்தித்து இது தொடர்பாக பேச உள்ளதாகவும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடகாவில் உள்ள 4 அணைகளிலும் நீர்வரத்து உயர்ந்து வருவதாக கூறிய அவர், மேட்டூர் அணையில் போதுமான தண்ணீர் இல்லாததால்தான் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க இயலவில்லை என்றார். சூழ்நிலைக்கு ஏற்ப மேட்டூர் அணை பாசனத்திற்கு திறக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் அளிக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
2: தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணையை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும்.
1: தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ள நிதி சார்ந்த கூட்டாட்சி கொள்கைகளை நினைவு கூர்ந்து மாநிலங்கள் தங்களது பொறுப்புகளை திறம்பட செயலாற்ற நியாயமான சமமான நிதிப்பகிர்வு முறை அவசியம் என்பதை வலியுறுத்தி இந்த தனி தீர்மானத்தை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். வரிப்பகிர்வில் வெளிப்படையான சமமான நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இதற்கான அளவுகோள்கள் மாநிலங்களை பாதிக்கக்கூடாது என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் முன்னாள் உறுப்பினர் மு போடி சுருளிவேல் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், கவிஞர் புவியரசு, பின்னணி பாடகி எஸ் ஜானகி, எழுத்தாளர் பூமணி ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். வரும் August 15 சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் முதற்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னையில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் கட்சியினர் அமைதி ஊர்வலமாக சென்று மெரினா கடற்கரையில் அன்னாரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்
1: உள்ளடக்கிய

0: ஆட்சியின் ஆற்றல்மிகு கருவியாக கைத்தறித்துறை திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் 12வது தேசிய கைத்தறி தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் வளமான கலாச்சாரத்தையும் மரபுகளையும் இத்துறை பாதுகாப்பதோடு வேலைவாய்ப்பு, மகளிர் ஆளுமை, கலை போன்றவற்றை இத்துறை ஊக்குவிப்பதாக கூறினார். விடுதலைப் போராட்டத்தில் கைத்தறி முக்கிய பங்காற்றியதாகவும் நம் நாட்டின் பரவலாக்கல் தன்மையை இது பிரதிபலிப்பதாகவும் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் படைப்பாற்றல் திறனுடன் செயலாற்றிய 22 சிறந்த நெசவாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நினைவு அஞ்சல் தலைகளையும் அவர் வெளியிட்டார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில், கைத்தறித்துறையின் பன்முகத்தன்மையை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் எதிர்கால கைத்தறித்துறையை மறுவடிவமைக்க இளையோர் கலாச்சார மரபுகளையும் தொழில்நுட்பங்களையும் படைப்பாற்றலையும் தொழில் திறனையும் ஒருங்கிணைக்க மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு கிரிராஜ் சிங் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகத்தில் நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்தும் தரி விற்பனை நிலையங்களை முதலமைச்சர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்து நெசவாளர் விருதுகளையும் வழங்குகிறார். ஈரோடு, விருதுநகர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கைத்தறி விற்பனை கண்காட்சி இன்று தொடங்கியது. நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் 84வது ஆண்டு தினம் நாளை மறுநாள் கடைபிடிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இதனையொட்டி சுதந்திரத்திற்காக இன்னுயிர் ஈந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திய அவர், அவர்களது துணிச்சலையும் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றினார். தொடர்ந்து ராணுவம், உள்துறை, வர்த்தகம், சுகாதாரம், குடும்ப நலத்துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜ்ய நேரத்தை அவைத்தலைவர் எடுத்துக் கொள்ள முயன்றபோது பல்வேறு பிரச்சினைகளில் அமளி நிலவியதால் மாநிலங்களவை நண்பகல் வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்து 77.21 அடியாக இன்று அதிகரித்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 18,875 கனஅடியாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் மழை தணிந்து வருவதால் கபினிக்கு வரும் நீரின் அளவும் குறைந்துள்ளது. காவிரியில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவும் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 19,264 கனஅடியிலிருந்து வினாடிக்கு 18,875 கனஅடியாக குறைந்துள்ளது. இன்று காலை 77.21 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் மேட்டூர் அணை நீர்மட்டம் 4.19 அடி உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா, ரக்ஷிதா ஸ்ரீ ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்திய இணை மலேசிய இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி பிரச்சினை உணர்வு ரீதியான பிரச்சினை என்பதால் இதனை சட்ட ரீதியாக அணுகுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாது என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்குரிய நிதிப்பகிர்வை கோரும் அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. 12வது தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த 3 நாட்களில் 4 அடி உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேரம் 1:55. இனி திரைகானம்.
3: I love, love, love, love, love.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் ஆறு பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான
1: முள்ளுக்குறும்பர் பாடல்கள் கேட்கலாம்.
3: நாங்கள் வந்து முள்ளுக்குறும்பர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்.

இந்த பாட்டு வந்து பாடுறது கல்யாணத்துக்கு மட்டும்தான் அதிகமாக பாடுறது. கல்யாணத்துக்கு இப்போ முதல் நாளில் ராத்திரியில் இந்த பாட்டு வந்து பாடுவோம்.

0: ஓடிவிட்டு மன்கரஞ்சு ஓடிவிட்டு மானே
1: தெய்தா தொந்தை தொந்தை தெய்தா தெய்தா
0: தெய்தா தொந்தை தெய்தா தெய்தா தொந்தை தெய்தா
1: தெய்தா. இப்ப பாடுற பாட்டு வந்துட்டு கல்யாணம் நடத்துற நாள் என்னாச்சா, அந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆண் வீட்டுல இருந்து வரும்போது அவங்க வந்து உட்காரும்போது அவங்களுக்கு கேக்குறதுக்காக, அவங்களுக்கு பொழுதுபோக்குக்காக பாடுற பாட்டு ஆட்டம் இது.

0: நிலையத்து நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் கவிக்கு இணையில்லை, கம்ப ராமாயணத்தில் கம்பர் காட்டும் இலக்கியம் என்ற தலைப்பில் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து சந்தோஷ் லக்ஷ்மணன் அவர்களின் உழவர் தொழிலதிபர் விதை என்னும் நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்கலாம். கவிக்கு இணையில்லை கம்பராமாயணம். கம்பனின் கவித்திறன் அவரது ராமகாவியம் முழுவதிலுமே காணப்படுகிறது. ராமன் வில் ஒடித்தபின் தசரதன் முதலானோர் பெண் பார்க்கும் படலமாக அமைந்துள்ளது. இங்கு சீதைக்கு அலங்காரம் செய்யும் அழகினை கம்பர் தனது கவித்திறனை தெல்லு தமிழ் சுவையில் அள்ளித் தெளிக்கிறார். படிக்க படிக்க இப்பிறவி நமக்கு போதாது என்று என்ன தோணுகிறது? அமிழ் இமை துணைகள் கண்ணுக்கு அணி என அமைக்குமா போல் உமிழ் சுடர் கலன்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார் அமிர்தினை சுவை செய்து என்ன அழகினுக்கு அழகு செய்தார் இமிழ் திரை பறவை ஞானம் ஏழமை உடைத்து மாதோ. இதன் பொருள், அழகான கண்களுக்கு அழகூட்டுதே இமைகளை இறைவன் படைத்தது போல் தோழியர் சீதையின் அழகிய மேனிக்கு அணிகலன்களால் வனப்பூட்ட முயன்றனர். அமுதுக்கு மேலும் சுவை சேர்ப்பார் உண்டோ என்று சொல்லும் கம்பன் இங்கு அழகுக்கு அழகு செய்தனர் என்று சொல்லி அலையொழிக்கும் கடல் சூழ்ந்த இந்த நிலத்து மக்கள் நன்மை புரிவதாக நினைத்து தவறு செய்யும் அறியாமை உடையவர்கள் என்று சீதையின் உடல் அழகை சொல்ல வார்த்தைகள் இன்றி அமிழ்தினை சுவை செய்தென்ன அழகினுக்கு அழகு செய்தார் இமிழ் திரை பறவை ஞானம் ஏழமை உடைத்து மாதோ என நமக்கு உணர வைக்கும் சொல்லழகை இங்கே காண்கின்றோம். வில் தவழ வாழ் நிமிர மெய்யணிகள் மின்ன சிற்றடி பெயர்த்தாள் என சீதை நடந்து வந்ததை நயன்தோன்ற கூறினார். வில் வாழ் மின் முதலிய ஒளி வெள்ளங்கட்கிடையே வந்தாள் என்பதனால் பிராட்டி உலக ஜோதியாக விளங்கினாள் என்று கம்பன் தன் கவிநயத்தால் நம்மையெல்லாம் ஆட்கொள்கிறார். ராமகாவியம். ராவணனை அழிக்க திருமால் மனித அவதாரம் எடுக்கிறார். தசரதன் கோசலை ஆகியோருக்கு மகனாக ராமனாக திருமால் பிறக்கிறார். தசரதனுக்கும் கைகேயி மற்றும் சுமித்திரை ஆகியோருக்கும் லக்குவன் பரதன் சத்ருகன் ஆகியோர் பிறக்கின்றனர். தசரதனுடைய அரண்மனையில் குழந்தைகள் வளர்ந்து வருகின்றனர். ராமனையும் லக்குவனையும் விஸ்வாமித்திரர் தன்னுடைய யாகத்திற்கு காவலாக அழைத்துச் செல்கின்றார். விஸ்வாமித்திரரின் யாகத்தினை அழிக்க வந்த தடாக எனும் அரக்கியை ராமன் கொள்கிறார். தடாகையைப் போல யாகத்தை அழிக்க வந்த அரக்கர்களையும் ராமனும் லக்குவனனும் அழிக்கின்றனர். மிதிலைக்கு ராமனையும் லக்குவனனையும் விஸ்வாமித்திரர் அழைத்துச் செல்கிறார். வழியில் கல்லாக இருந்த அகலிகை ராமனின் கால் தூசுபட்டு உயிர் பெறுகிறாள். இதனை கம்பன் தன் பாடலில் எத்துணை அழகாக கூறுகிறார். மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். அவளை கௌதம முனிவருடன் சேர்த்துவிட்டு மிதிலைக்கு செல்கின்றனர். அங்கு சீதைக்கு சுயம்வரம் நடக்கிறது. அதில் ராமன் கலந்து கொண்டு தோல் கண்டார் தோலே கண்டார் தொடுகடல் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாலும் அக்தே வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார் ஊழ் கொண்ட சமயத்தில் அண்ணான் உருவு கண்டாரை ஒத்தார் சிவதனுசுனை உடைத்து சீதையை மணக்கின்றார். ராமன் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு செல்கிறார். உடன் அயோத்தியின் மன்னரான தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடுகளை செய்கிறார். அதனை அறிந்த மக்களும் அனைவரும் மகிழ்கின்றனர். மந்தரை எனும் கூனி பரதனின் தாயான கைகேயியிடம் சென்று அவளுடைய மனதினை மாற்றுகிறாள். தசரதன் கைகேயிக்கு முன்பு தந்த இரண்டு வரங்களை இப்போதைய சூழ்நிலைக்கு தக்கவாறு ராமன் காடாளவும் பரதன் நாடாளவும் கேட்டுப் பெறுகிறாள். கம்பன் இதனை எத்துணை அழகாக கூறுகிறார். மன்னவன் பணி என்று ஆகின் நும் பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனின் பெற்றது அன்றோ என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன் மின்னொளி காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். ராமனும் சீதையும் காட்டுக்கு செல்லுகையில் லக்குவனனும் உடன் செல்கின்றான். மூவரும் காட்டிற்கு சென்று முனிவர்களையும் குகனையும் சந்திக்கின்றார்கள். குகனை தன்னுடைய மற்றொரு சகோதரன் என்று ராமன் பெருமையாக கூறுகிறார். தசரதன் இறந்து போனதால் இறுதி காரியங்களை செய்துவிட்டு பரதன் ராமனை காட்டில் வந்து சந்திக்கிறார். அயோத்தியின் அரசை ஏற்க ராமனிடம் வேண்டுகிறார். ஆனால் ராமன் அதை ஏற்கவில்லை. பரதன் ராமன் மீண்டும் வந்து பொறுப்பு ஏற்கும் வரை ராமனின் பாதுகைகளை வைத்து அரசாளுகின்றான். ராமன் காட்டில் விராதன், சலபங்கன், அகத்தியர், ஜடாயு ஆகியோர்களை சந்திக்கிறார். அவர்களின் மூலமாக அரக்கர்களை பற்றியும் ஆயுதங்களை பற்றியும் அறிந்து கொள்கிறார். ராவணனுடைய தங்கை சூர்பனகை ராமனைக் கண்டு காதல் கொள்கிறாள். ஆனால் ராமன் ஏகபத்தினி விரதன் என்று பிற பெண்களை ஏற்காமல் இருக்கின்றான். லக்குவன் சூர்பனகையின் மூக்கினை அறிந்து அனுப்புகின்றான். அதனால் ராவணனிடம் சென்று ராமனின் மனைவி சீதையின் அழகை பற்றியும் சீதையின் மீது மோகம் கொள்ளச் செய்கிறான். ராவணன் மாயமானை அனுப்பி ராமனையும் லக்குவனனையும் சீதையிடமிருந்து பிரித்து சீதையை கவர்ந்து செல்கிறான். வழியில் ஜடாயு சீதையை மீட்க போராடி வீழ்கிறார். சீதையை காணாது தேடி வரும் ராம லக்குவனர்களுக்கு ராவணனை பற்றி கூறிவிட்டு உயிர் விடுகிறார் ஜடாயு. சீதையை தேடிச் செல்கின்ற ராமனும் லக்குவனனும் கிஷ்கிந்தைக்கு வருகிறார்கள். அங்கு அனுமனை சந்திக்கிறார்கள். அனுமன் சுக்ரீவன் என்பவரை ராமனுக்கு அறிமுகம் செய்கிறார். சுக்ரீவனின் மனைவி அவன் அண்ணன் வாலி கவர்ந்து சென்று விடுகிறார். அதனால் ராமன் வாலியை கொன்று சுக்ரீவனின் மனைவியை மீட்கிறார். ராமனும் தன்னை போல மனைவியை இழந்து தவிக்கிறான் என்பதை அறிந்த சுக்ரீவனும் அவனுடைய வானர சேனைகளும் ராமனுக்கு உதவ முன் வருகின்றனர். அங்கதன் என்பவர் தலைமையில் அனைவரும் செல்கின்றனர். வழியில் சம்பாதி எனும் ஜடாயுவின் அண்ணனை சந்திக்கின்றனர். சம்பாதி இலங்கையில் சீதை சிறைப்பட்டிருப்பதை கூறுகிறார். இலங்கைக்கு செல்ல ஏற்றவர் அனுமன் என்று தெரிந்து அனுமனிடம் இலங்கைக்கு செல்லச் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அனுமனுக்கு அவருடைய பெருமையை உணர்த்தி அவர் இலங்கை செல்ல விரைகிறார். விஸ்வரூபம் எடுக்கிறார் அனுமன். வான்வெளியில் பறந்து செல்கிறார். வழியில் எதிர்படும் தடைகளை ராமநாமம் கொண்டு வெற்றி அடைகிறார். அங்கே அசோகவனத்தில் உள்ள சீதையைக் கண்டுதான் ராமனின் தூதுவன் என்று கூறி ராமனின் அடையாளமான மோதிரத்தை தந்து சீதையிடம் சூடாமணியை பெற்று திரும்புகிறார். ராவணனை சந்தித்து ராமனின் பெருமைகளை கூறி சீதையை ராமனிடம் சேர்த்து விடும்படி கூறுகிறார். ஆனால் ராவணன் ஹனுமன் வாளில் தீயிடுகிறான். அனுமன் இலங்கையையே எரித்துவிட்டு ராமனிடம் சென்று கண்டேன் சீதையை என்று கூறுகிறார். சுட்டது குரங்கு, கெட்டது கடினகப் பட்டனர்,

0: துற்றமும் நட்பும் கிட்டியது. இழிவும் பழியும் அழிவு செய்த அனுமன் சென்ற வழி தெரியாமல் தப்பிவிட்டான். இனி என்ன செய்ய தக்கது யாது? எத்துணை அழகான கம்பனின் வரிகள்! ராமன் இலங்கைக்கு பாலம் அமைத்து வானரப்படையுடன் சென்று ராவணனுடன் போர் செய்கிறார். அப்போது ராவணனின் சகோதரன் வீடணன் ராமனுடன் இணைந்து கொள்கிறான். ராமன் ராவணனுடைய தம்பியான கும்பகர்ணன், மகன் இந்திரஜித் என்று அனைவரையும் போரிட்டுக் கொள்கிறார். இறுதியாக ராவணனை கொன்று வீடனுக்கு இலங்கையை தந்துவிட்டு சீதையை மீட்டு அயோத்திக்கு செல்கிறார். தசரதன் மக்கள் நால்வர் நாங்கள், குகனோடும் சேர்ந்து ஐவரானோம், சுக்ரீவனோடு அறுவரானோம், இப்பொழுது உன்னோடு சேர்ந்து எழுவராகின்றோம் என்று தன் உடன்பிறப்பாக விபீடனனை ராமன் ஏற்றுக்கொண்டான். இத்துணை அழகான கவித்துவத்தை கம்பனை தவிர யார் தர முடியும்? அதன்பின் அயோத்தியில் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது. தமிழுரையை தொடர்ந்து சந்தோஷ் லட்சுமணன் அவர்களின் உழவர் தொழிலதிபர் விதை என்னும் நூல் குறித்த புத்தக விமர்சனம் இடம்பெற கேட்கலாம்.
1: வணக்கம், என் பேர் சந்தோஷ். நான் வைகுமந்து கிராமம், அதாவது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள வைகுமந்து கிராமத்தில் நான் வசிக்கிறேன். போன மாதம் வந்து உழவர் தொழிலதிபர் அப்படின்ட்டு ஒரு புக்கை வந்து நான் எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி த ஃபார்மர் ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அதனுடைய தமிழாக்கத்தை இப்போது கடந்த மாதம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த புத்தகத்தினுடைய தேவை என்ன, எதற்காக எழுதினேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ உழவர்கள் நாம் இருக்கிறோம், நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம நிறைய உழவர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவர்களுக்கான தேவைகள் இருக்கின்றன, அவர்களுக்கான சிரமங்கள் பல இருக்கின்றன. இந்தியா முழுவதும் பல வகையான பயிர்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. பல வகையான இல்லை, நிறைய விவசாயிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப காலமாக வந்து பெரிய மாற்றங்கள் வந்து நம்ம உழவர்கள் இது வரைக்கும் ஒரு பாசிட்டிவான முன்னேற்றம் இது வரைக்கும் பெரிய அளவில் வந்ததில்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. தேவைகள் இருக்கின்றன, சிரமங்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு FPC ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்ட்டு ஒன்று இருக்குங்க. கூட்டுறவு நிறுவனம், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி சட்ட ரீதியான அமைப்புகள் எல்லாம் வந்து உழவர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை அவர்களே தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை தான் சட்டப்பூர்வமாக கொடுத்திருக்கின்றன. ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு உழவர்கள் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து விழிப்புணர்வு வந்து நிறைய தேவை இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுதுங்க. கலெக்டிவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒன்று சேர்ந்து செயல்படுவது. அதற்கான ஒரு உபகரணம் தான் இந்த ப்ரொடியூசர் கம்பெனி, கோஆபரேட்டிவ் அப்படின்ற நிறுவனங்கள் எல்லாம். இப்போது எக்கனாமிக்ஸில் வந்து பொருளியலில் வந்து லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம், உழவர்கள், பிறகு முதலீடுகள், அப்புறம் ஆர்கனைசேஷன் அமைப்பு. ஹிஸ்டாரிக்கலி வந்து உழவர் சமுதாயத்துக்கு வந்து இது எல்லாமே வந்து நம்ம கையிலேயே இருந்திருக்கு இல்லைங்களா. ஆனால் இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அமைப்பு அப்படின்றது வந்து பெரும்பாலும் வந்து நம்ம அதை நோக்கி பெரிய ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கலை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதற்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து இந்த ப்ரொடியூசர் கம்பெனி, கோஆபரேட்டிவ், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. சில காலமாக வந்து ஒரு 20 வருஷத்துக்கு மேலாகவே வந்து இந்த FPC அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் இருக்குங்க. அப்போ வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இதெல்லாம் நமக்கான உரிமைகளை நாமே செய்ய முடியும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த புக்கு எதுக்கு எழுதியிருக்கேன்னா, இந்த மாதிரி அமைப்புகளை எல்லாம் எப்படி வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை வந்து இந்த புக்கில் வந்து சுருக்கமாக எழுதியிருக்கேன். நிறைய கட்டமாக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கொள்கை ரீதியாக பார்க்கும்போது உழவர்கள் பிரச்சனையை வந்து உழவர்கள் மட்டுமே தான் தீர்க்க முடியும் அப்படின்றது தான் அடிப்படையான விஷயம். வேற யாரும் வந்து நம்ம பிரச்சனையை வந்து தீர்க்க போகிறது இல்லை அப்படின்றது ஒன்று பார்க்குறோம். இன்னொன்று வந்து தற்சார்பு நிலைமை. இப்போது நீலகிரியில் நம்ம கிராமத்திலலாம் பார்த்தீங்கன்னா கேரட் சாகுபடி செய்யும்போது விதையிலிருந்து இடுபொருட்கள்லேருந்து லேபருக்கு அப்புறம் அறுவடை செய்கிறதுக்கு கூட நம்ம வந்து மற்றவங்களை சார்ந்து தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து சந்தைப்படுத்துதல்லையும் வந்து நம்ம மற்றவங்களை சார்ந்து தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமை வந்து விலை நல்லா இருக்கும்போது வந்து பிரச்சனை இல்லை தான், அது நல்லா போய்கிட்டே இருக்கும். ஆனால் விலை இல்லாத போது அது நிறைய டைம் அந்த மாதிரியும் நடக்குது இல்லைங்களா. அப்போ வந்து இந்த தற்சார்பு நிலைமையை வந்து நம்ம சரி செய்ய வேண்டியிருக்கு. இதே மாதிரி தற்சார்பில் வந்து மார்க்கெட்டிங், அதாவது சந்தைப்படுத்துதலுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன இந்த ப்ரொடியூசர் கம்பெனி கூட்டுறவு நிறுவனங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இதுவரைக்கும் வந்து அதற்கான தீர்வுகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆனால் உழவர்கள் வந்து அதை பயன்படுத்தி கொள்ள அதற்கான விழிப்புணர்வோ இல்லை அதற்கான நேரம் இல்லை, அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்த்துனதில்லை யாருமே. டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதில் வந்து பெரிய வகையான ஒரு ஒரு முன்னேற்றம் வந்து இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதோடு இல்லாமல் இந்த புக்கில் ஒரு பாயிண்ட் வந்து என்ன எழுதியிருக்கேன்னா, ஒற்றுமை. ஒற்றுமை இருந்தால் மட்டுமே வந்து இந்த கலெக்டிவைசேஷன், இந்த ஒன்றுபட்டு செயல்படும் வாய்ப்பு என்பது ஒற்றுமை இருந்தால் மட்டுமே நடக்கும். அப்போ எந்தெந்த சமுதாயங்களில் வந்து இந்த ஒற்றுமை இருக்கின்றதோ அவர்கள் இந்த புத்தகத்தை படித்து இதில் உள்ள சில அம்சங்களை கடைபிடித்தால் பெரும்பாலும் வந்து நம்ம பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் அப்படின்ட்டு தான் இங்கே எழுதியிருக்கேங்க. இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி. உழவர் தொழிலதிபர் அப்படின்ற இந்த புக்கை வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லலாம் வந்து இந்த புக்கு இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா போஸ்ட் மூலியமாக கூட இல்லை நேரடியாக வந்தால் கூட புத்தகத்தை வாங்கி கொள்ள முடியும். தொலைபேசி எண் 9845807168. வாட்ஸ்அப் செய்தால் சிறப்பு, இல்லாட்டி ஃபோன் பண்ணுங்கள். மிக்க நன்றி.
0: இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் முதலில் கவிக்கு இணையில்லை கம்ப ராமாயணத்தில் கம்பர் காட்டும் இலக்கியம் என்னும் தலைப்பில் தமிழுரையும், அதனைத் தொடர்ந்து சந்தோஷ் லக்ஷ்மணன் அவர்களின் உழவர் தொழிலதிபர் விதை என்னும் நூல் குறித்த புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஜி சரவணன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: வணக்கம், நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நில அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலும் பங்கேற்று இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இன்னொரு நிலாவும் நம்மளுடைய லைஃப்ல ரொம்பவுமே மறக்க முடியாம நாமும் அதோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அது யாரும் இல்ல, பாடும் நிலா என்று அழைக்கப்பட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்.

0: இன்றைய வானவில் நிகழ்ச்சியில எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய ஆரம்ப கால பாடல்களின் தொகுப்பு வலம் வருகிறது.
1: அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம்.
0: மறக்காம கேளுங்க வானவில் இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

பாடலின் படம் சின்ன பூவே மெல்ல பேசு. பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். இனி தொடர்ந்து அடுத்த பாடலை கூட கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

தெய்வமாக படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 2:55 25 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் 36 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆயன்குடி, அறந்தாங்கி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, சின்னக்கல்லாறு, வால்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர், புதுச்சேரி, கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், பேராவூரணி, வாழப்பாடி, புதுச்சேரி பாகூர், ரிஷிவந்தியம், குடியாத்தம், புதுக்கோட்டை, புதுச்சேரி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், சென்னை சென்ட்ரல், கீழ்ப்பாடி, பணப்பாக்கம், பெரியாறு, காவேரிப்பாக்கம், கடலூர், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருமயம், நெய்யூர், ஏத்தாப்பூர், எறையூர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கடலூர் மாவட்டம் குடித்தாங்கி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலம்மூர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நீலகிரி மாவட்டம் தேவாலா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, புதுக்கோட்டை மாவட்டம் அலையூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கொடலூர் பசார், புதுச்சேரி பத்துக்கண்ணு, வானமாதேவி, ஊத்துக்கோட்டை, அதிராமப்பட்டினம், நகுடி, வேதாரண்யம், பிள்ளையார்குப்பம், மேல்கூடலூர், பெருங்கலூர், பொள்ளாச்சி, கொல்லிமலை, சோளிங்கர், மக்கினம்பட்டி, ஹாரிசான், வீரகவூர், விண்ட்வர்த், பெருஞ்சாணி அணை, கள்ளக்குறிச்சி, பொன்னை அணை, சூரலக்கோடு, சோழிங்கநல்லூர், உட்பிரையர், தேக்கடி, வடப்புதுப்பட்டு, வேதாரண்யம், ஜமுனா மருத்தூர், பேச்சுப்பாறை, சிவலோகம், தியாகதுர்க்கம், செங்கோட்டை, உளுந்தூர்பேட்டை, ஆலங்குடி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. ஈரோடில் பதிவான மிக அதிகள வெப்பநிலை 37.6 டிகிரி செல்சியஸ், மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, மதுரை, கடலூர், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ஈரோடு, கரூர், ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், மதுரை, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு இன்று வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35-36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 23.4 டிகிரி செல்சியஸ். குமரி கடற்பரப்பை ஒட்டி பலத்த காற்று என்ற மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல்ட், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது
1: பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. காவிரி பிரச்சினையில் அரசியல் ரீதியாக செயல்பட தமக்கு விருப்பமில்லை என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 இழப்பிற்கு 246 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 3:02.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். நிலவு பற்றி சொல்லணும்னா நிறையவே இருக்குங்க. சின்ன வயசுல நிலா ஒரு முக்கிய பங்கு பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலவு நகர்ந்து செல்வதை காண்பித்து சோறுட்டிய நினைவுகளை யாருமே மறந்திருக்க மாட்டோம். நிலவை வர்ணித்து பாடாத கவிஞர்களும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நிலா பாடி நம்மை மகிழ்வித்ததையும் அது தினந்தோறும் ஏதாவது ஒரு வகையில நம்மோடும் நாமும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னா கண்டிப்பாக நம்மோடு பயணித்து கொண்டிருக்கும் நிலா பாடும் நிலா என்று அழைக்கப்பட்ட பாடகர் அவர் தாங்க பாலசுப்ரமணியம் அவர்கள். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய ஆரம்ப கால பாடல்களின் தொகுப்பு வளம் பெற காத்துக் கொண்டிருக்கிறது.

கடினம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், இந்த பூவலகை விட்டு மறைந்திருந்தாலுமே நிலவு எப்படி தினமும் விடிந்ததும் மறைந்து போய் இரவில் மீண்டும் நம்மளுடைய கண்களுக்கு தோன்றுகிறதோ, அதுபோல காலங்கள் கடந்தாலும் தினம் தினம் நம்மோடு நினைவுகளை அசை போடவும் சந்தோஷம், சோகம், தன்னம்பிக்கை, காதல், ரசனை, ஆறுதல் என பன்முகத்தோடு நம்மில் நமக்கான உணர்வுகளில் பாடகராக தன் குரலால் பாடல்களை தந்திட்ட எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய ஆரம்ப கால பாடல்கள், குறிப்பாக 70-80 காலகட்டங்களில் அவர் பாடிய பாடல்களில் நிகழ்ச்சியில நேர்களை முதல் பாடலை கேட்கலாம். 1977 ஆண்டு வெளிவந்த படமான நந்தா என் நிலா படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம்.

ஒரு பாடலுக்கு எந்த அளவிற்கு எமோஷனல் கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு கொடுக்கும் பாடகர்களில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கிங் என சொல்லப்படுகிறது. இந்த பாடலில் பல அழகான சொற்களை பாடலாசிரியரின் கற்பனைக்கு ஏற்ப முழு திறமையோடு பாடியிருந்தாருங்க எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஒரு பாடலுக்கு வெற்றியை தருவது இசையும் பாடல் வரிகளும் மட்டுமல்லாம பின்னணி பாடகர்களின் குரலும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாடலின் வரிகளுக்கு உணர்வூட்டுவதும் இசைக்கு உயிரூட்டுவதும் பாடகர்கள் தான் எனலாம். அப்படி பல ஆயிரம் பாடல்கள் மூலம் உயிரோட்டமாய் பயணித்துக் கொண்டிருக்கும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய அடுத்த பாடலை கேட்கலாம். நேர்களே, 1974 வெளிவந்த பாடல் அவள் ஒரு தொடர்கதை படத்திலிருந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

நான் ஒரு விகடகவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

என்ன ஒரு சூப்பரான பாடலுங்க இது. திரைத்துறையின் ஜாம்பவன்களான கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில காலத்தால் மெய்சிலிருக்க வைத்த பாடலாக இந்த பாடலை சொல்லாங்க. அப்படியான ஒரு பாடலை கேட்டோம். அழகான பாடல் வரிகளும் பாடும் ராகமும் அப்படியே மனதை கொள்ளை கொள்ளும் பாடலாக சுத்த சாரங்கா ராகத்துல இவ்வளவு அருமையான பாடலா என பாடற் கவிஞர்கள் சொல்லும் அளவிற்கு பாடிட்ட நிலாதான் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எனலாம். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்காக அடுத்த பாடலையும் கேட்கலாம். நிழல் நிஜமாகிறது படத்திற்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய ஆரம்ப கால பாடல்களின் தொகுப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. மெலடி பாடல்களை கேட்கணும்னா இந்த பாடல் கண்டிப்பாக அந்த பட்டியல்ல நம்ம வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பாடல், பகலில் ஒரு நிலவு. படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த நீரும் நெருப்பும் திரைப்படம் தெலுங்குல டப் பண்ணி எடுக்கும் போது அந்த படத்துல உன் விழியும் என் வாளும் சந்தித்தால் என்ற அந்த பாடலை தெலுங்கில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிக்கொண்டு இருக்கும் போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள், நான் நடிச்ச படத்தின் பாடல் வேறு மொழியில பாடிக்கிட்டு இருக்கிறாங்களே, பாடகர் யாருன்னு பார்த்து வர சொன்னாராம். அவர் வந்து பார்த்து எஸ் பி பாலசுப்ரமணியம் என்ற ஒரு பையன் பாடிக்கொண்டிருக்கிறார் என சொன்னதும், மறுநாள் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களை அழைத்து என்னுடைய படத்துல ஒரு பாடலை கண்டிப்பா பாடியே ஆக வேண்டும் என இயக்குநரிடம் வந்து கேட்டாராம். அப்போது எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாதனால இன்னும் ஒரு 15 நாள் ஆகட்டும் என சொல்ல, அடிமை பெண் படத்தினுடைய ஷூட்டிங்கையே 15 நாட்கள் தள்ளி போட்டாராம் எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு 1000 நிலவேவா என்ற பாடலை ரெக்கார்டிங் செய்தாராம். ஒரு புதிய பாடகருக்காக இப்படி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தவர் தான் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் என ஒரு நிகழ்ச்சியிலே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் சின்ன ஒரு பையனுக்காக தன்னுடைய திரைப்படத்தின் அந்த பாடலுக்கான ஷூட்டிங்க வந்து 15 நாட்கள் தள்ளி போட்டது தனக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கலைஞர் என்று எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார். அப்படி 1000 நிலவாக நம்மில் ஜொலித்துக் கொண்டிருப்பவர் தான் லெஜண்ட் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள். இந்த பாடும் நிலாவின் அடுத்த பாடலையும் கேட்கலாம் நேயர்களே, அவர்கள் படத்திற்காக.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

நிகழ்ச்சியில அடுத்த பாடலையும் கேட்கலாம். 1979 வெளிவந்த படமான பட்டின பிரவேசம் படத்துல இருந்து பாடலை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம் தொடங்கி ஜெமினி கணேசன், சிவாஜி கணேசன், முத்துராமன், ஜெய்சங்கர் என பல முன்னணி திரைப்பட நடிகர்களின் படங்களில் தனது பாடல்களால் 70 காலகட்டங்கள்ல அவர்களுக்கான பாடகராகவே வளம் வந்தார் எனலாம். தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் பாடிய ஆரம்ப கால பாடல்களின் தொகுப்பு. எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய குரலில் எத்தனையோ பாடல்களுக்கு உயிரோட்டமாக இருந்தாலுமே இசையமைப்பாளர்களே அதற்கு காரணம் என்று பெருமிதத்தோடு சொல்லும் மிகப்பெரியதொரு லெஜெண்ட் என்று சொல்லலாம் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களை. எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படமான சுமதி என் சுந்தரி படத்திற்காக பொட்டு வைத்த முகமோ என்ற பாடலை அவருக்காக பாட ஸ்டுடியோவில் இருக்கும்போது யார் அந்த புது பையன் எனக்காக பாட வந்திருப்பது என பார்க்க வந்தாராம் அப்போது சிவாஜி கணேசன் அவர்கள். அந்த நேரத்தில் சிவாஜி கணேசன் அவர்களை பார்த்தவுடன் தனக்கு வேர்த்து கை கால்கள் நடுங்கியது அப்படின்னு வந்து நிகழ்ச்சியில குறிப்பிட்டிருப்பார் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்கள் எனக்காக என்று ஒன்றும் ஓவரா ரிஸ்க் எடுத்து பாட வேண்டாம், கேஷுவலா பாடுனா போதும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போயிட்டாராம். அவர் சொன்னது போலவே அந்த பாட்டுக்கு சிறப்பாக ஒரு சின்ன பையனை போல நடித்திருப்பார், அந்த பாடலுக்கு தகுந்தார் போல என்று எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாருங்க. அடுத்த பாடலையும் கேட்கலாம், ஏணிப்படிகள் படத்திற்காக இந்த பாடல்.

எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கும் போது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிப்பதில் அதிகம் ஆர்வம் கொண்டு வாசித்து வரும்போது முதல் பரிசை பெற்று வந்தாராம். எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய கடைசி வருடம் படிக்கும் போது லைட் மியூசிக்குடன் பாடல் பாடியதற்காக இரண்டாம் பரிசு அறிவிக்கப்பட்டதாம். அப்போது பரிசு கொடுப்பதற்காக எஸ் ஜானகி அம்மா அவர்களை வந்து அந்த கல்லூரியில வந்து அழைத்தாங்களாம். அப்போது பரிசு பெறக்கூடிய மாணவர்கள் எஸ் ஜானகி அம்மா அவர்களுடைய முன்னிலையிலே அந்த பாடல்களை வந்து பாட போறாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களும் முதல் பரிசு பெறக்கூடிய மாணவரும் பாடினாங்களாமும் பாடல. அந்த பாடல்களை கேட்ட எஸ் ஜானகி அம்மா சொன்னாங்களாம், எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு தாங்க முதல் பரிசு கொடுக்கணும், அவர் தான் நல்லா பாடியிருக்கார் அப்படின்னு சொன்னாங்களாம். யதார்த்தமாக அந்த சிறப்பை வந்து சொன்னாங்களாம் எஸ் ஜானகி அம்மா. அதற்கப்புறம் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்களை பார்த்து, நீ ஏன் சினிமாவில பாடக்கூடாது என சொல்லி அவரை தட்டி கொடுத்தாராம். ஆனா சினிமால வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கும் போது பல பேரை பார்க்க வேணும், ஈஸியா அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிடாது, முயற்சி பல முறை செய்யணும் என தனக்கு பல அறிவுரைகளை வந்து சொல்லி தனக்கு தன்னம்பிக்கையை தந்தவர் தான் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் என்று எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் நிகழ்ச்சியில வந்து சொல்லியிருப்பாருங்க. தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கலாம். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்திலிருந்து இந்த பாடல் கேளுங்க. இது ஊட்டி FM 101.8.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் ஆரம்ப கால பாடல் வரிசைகளில் எத்தனையோ பாடல்கள் கடல் அலைகளை போன்று வரிசை கட்டி வந்து கொண்டே இருக்கும் எனலாம். எத்தனையோ மனங்களை அவரவர் சிந்தனைக்கேற்ப தேற்றும் பாடல்களுக்கு சொந்தக்காரராக என்றென்றும் நீங்கா நினைவுகளை தந்திட்ட எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாடல்கள் ஓர் பொக்கிஷமாகவே சொல்லலாம். வானவில் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் இதோ நேயர்களே, இந்த பாடல் நிழல்கள் படத்திற்காக. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடகராக, திரைத்துறையில் கால்பதித்து நடிகராக, இசையமைப்பாளராக, திரைப்பட தயாரிப்பாளராக வலம் வந்து

0: நேரில் கேட்ட பாடலோட அருமையான தகவல்களோட இன்றைய வானவில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் வானவில் வளம் வரும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு.
1: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா, சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே?
2: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
1: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
2: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
1: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
2: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
1: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
2: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
1: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாமா? சிந்திப்பீர் பெற்றோர்களே. பொதுநலன் கருதி உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 4 மணி. ஸோ எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் யார் அப்படின்றத வந்து நாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக விளையாட போகிறோம். கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன கேம், என்ன ரூல் அப்படின்றத சொல்லுங்கள்.
1: ஆஷா, அப்படி இல்லைனா செகண்ட் தருவோம், அதுவும் முடியல அப்படின்னாக்கா வந்து தேர்ட் க்ளூ தருவோம். அதுக்குள்ளே ஆன்சர் அவங்க கண்டுபிடிச்சிடணும். நம்ம வந்து ஜாலியாக வந்து இந்த ஆன்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய போகிறோம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். இது மட்டும் தான் இந்த கேம். இந்த கேமில் வந்து நம்ம ஈஸியான கொஸ்டினை தான் வந்து தரப்போகிறோம். குழு கூட வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து லிஸ்னஸ் என்ன செய்யணும் அப்படின்னா ஈஸியாக 9344410018 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படின்னா 0423 இந்த கோட் நம்பரோட 2966781 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இதே வந்து புது நேர்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 8300019108 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்.
0: நேரில் மீண்டும் அதாவது எதிரும் புதிரும் நான் யார் அப்படின்றது வந்து ஒரு நாள் க்ளூ கொடுப்போம். அதுலேருந்து நீங்கள் ஒரு செலிபிரிட்டியை வந்து யார் அந்த செலிபிரிட்டி, எங்கள் மனசில் இருக்கும் நபர் யார்,
1: முடிவு பண்ணிட்டீங்க.
0: ஆமாம், அதாவது எங்கள் மனசில் இருக்கும் நபர் யார், அந்த நபருக்கு என்ன பேர் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் நேர்களே. அது மட்டும் இல்லை, இந்த கேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன டென்ஷன் இருந்தாலும் என்ன ப்ரெஷர் இருந்தாலும் இந்த ஒரு ஒரு கேம் ஷோன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓரம் வச்சுட்டு மனசுக்கு ஒரு மைண்டுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விளையாட்டுனே சொல்லலாம் இல்லைங்களா.
1: அதுவும் இல்லாத 1 ஹவருக்கு வந்து கொஞ்சம்
0: இணைவோம். இணைந்திருங்கள்.

0: ஆக்சுவலி அதாவது என்ன சொல்றதுன்னா, மிகவும் அறிவார்ந்தவர்கள் நம்ம வந்து சார்ந்துக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா?
1: ஓகே ஓகே கொடுக்கலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர்ல இருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: ஹாய், வணக்கம் சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். வானவில் நிகழ்ச்சி சூப்பர் சார். அதாவது மழை நின்றவன் தான் வானவில் வரும், ஆனா வானவில்லே வந்து ஒரு இசை மலையாய் கொடுத்தது எஸ்பிபி குரல்ல.
0: நிச்சயமாக அருமையான பாடல்கள் இல்லையா?
2: ஆமா ஆமா, எல்லாமே 80
1: ரொம்ப நல்லா ரசிச்சு கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கையளவு மனசு என்ற டிவி சீரியலை கூட இயக்கி
2: இருக்கிறேன்.
0: நான்
1: வந்து நாடகத்துறையில் இருந்து திரைத்துறைக்கு வந்த இயக்குனர். ஃபர்ஸ்ட் ஒன்னு, செகண்ட் ஒன்னு வந்து கையளவு மனசு என்ற டிவி சீரியலை கூட இயக்கியவன்.
0: நீண்ட வருடங்களுக்கு முன்பாக வந்த ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம்.
1: யோசிச்சிட்டீங்களா யாருன்னு? கெஸ் பண்ணீங்களா?
0: நோ,
1: இல்ல இல்லங்க. அடுத்த ஒரு க்ளூ கொடுக்கலாமா உங்களுக்காக?
3: சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஃபர்ஸ்ட் ரெண்டு க்ளூ கேட்டிங்க இல்லையா?
3: ஆமாங்க.
1: தேர்ட் க்ளூ, என்னுடைய பெயர் கைலாஷ் என தொடங்கும்.
0: கைலாஷ் அப்படின்னு தொடங்கணும். ஹாஃப் க்ளூ, ஹாஃப் ஆஃப் தி ஆன்சரே வந்து சொல்லிட்டாங்க ஆஷா. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோம். நன்றி
3: துரையன்.
0: ஓகே, அடுத்த லெசனர் வருக. வணக்கம். வணக்கம்,
1: ஹலோ,
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க பதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
4: நிகழ்ச்சி வந்து ஆப்ல ரெண்டு நாளாவே வரல, அதனால எதிரும் புது நிகழ்ச்சி தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்ன நிகழ்ச்சி போகுதுன்னு தெரியல.
0: இது வந்து நான் யார், அதாவது ஒரு மூணு க்ளூ கொடுப்போம், அதுல இருந்து அந்த ஃபேமஸ் ஆன அச்சீவர் அல்லது செலிபிரிட்டி யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சோ க்ளூ வந்து மீண்டும் சொல்கிறோம்.
1: நான் நாடகத்துறையிலிருந்து திரைத்துறைக்கு வந்த இயக்குனர். ஒரு இயக்குனர் டைரக்டர், சரிங்களா? ஃபர்ஸ்ட் க்ளூ. செகண்ட் ஒன், கையளவு மனசு என்ற டிவி சீரியலை கூட இயக்கியவன்.
4: ஓ சரிங்க சார்.
1: இது கொஞ்சம் பழைய சீரியல் தான், பாத்துக்கிங்களா? மறந்திருப்பீங்க இல்லையா?
4: ஹலோ
1: ஹலோ, இந்த சீரியல் பாத்துக்கிங்களா?
4: இல்ல, நான் சீரியலாம் பாக்குறது இல்ல மேடம்.
1: அப்படிங்களா? இப்போதது இல்ல, இது கொஞ்சம் ஓல்ட் தான். நெக்ஸ்ட், என்னுடைய பெயர் கைலாஷ் என தொடங்கும். டைரக்டர் யாரு? அவருடைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னன்னா கைலாஷ்.
4: ஓ, அவங்க வந்து படம் எடுத்தாங்களா?
1: ஆமா.
4: ஓ
1: சரி, இன்னொரு க்ளூ கொடுத்தறா உங்களுக்கு. வெரி குட், வெரி குட், சூப்பர்.
0: ஓகே சூப்பர், அருமையான. அவருடைய
1: ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படினா நீர்க்குமிழி அப்படிங்கற ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. ரஜினி கமல் அறிமுகப்படுத்தினவர் இவர்
4: தான்.
0: அற்புதமாக பரபரப்பா வந்து கேள்வி போச்சு அப்படின்னு சொல்லலாம். நேர்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ட்ரை பண்ணாங்க. சோ அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுருவாங்களா?
1: கட்டாயமா.
0: ஓகே, பாடல் வரது கேட்போம். ஹாரி ஜெயராஜோட இசையில லேசா லேசா திரைப்படுத்திருக்காங்க.

0: வெல்கம் பேக் அன்புள்ளங்களே. 4:20 ஆயாச்சு நாம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நிகழ்ச்சியில் நான் யார் கேட்டுகிட்டே இருக்கோம். நிறைய க்ளூஸோட வந்து ஒரு செலிபிரிட்டி அல்லது ஒரு நிறைய சாதனை படைத்தவங்களை பற்றி கேட்டுகிட்டே இருக்கோம். நேர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த கேள்விக்கு வந்து தயாராகி இருக்கிறோம். ஸோ கேட்கலாங்களா ஆஷா?
1: கட்டாயமே கேட்டுலாம்.
0: சொல்லுங்கள் என்ன கேள்வி?
1: ரிசல்ட் வந்தா சிலையில்?
0: எஸ் ஸோ நம்ம கேள்வி சொன்னோன்னே லிசனர்ஸும் உள்ளே இருப்பாங்க.
1: என்ன அப்படின்னா, கொஸ்டின் நம்ம ஃபஸ்ட்டே கொடுக்கறத விட லிசனர் கேட்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்.
0: ஓகே, அப்போ நிச்சயமாக லிசனர் வந்து நேப்பிலே ரெடியாக இருக்காரு. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க சகோதரி?
1: சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார். அது கொஞ்சம் பழைய படமாக கேளுங்களேன் ப்ளீஸ்.
1: பழைய படமாக கேட்கணுங்களா? படத்தை தான் உங்களுக்கு வேணுமா?
2: ஆமாம்.
1: நான் படத்தை விட்டுட்டு வேறு கொஸ்டின் உங்களுக்கு பண்ணலான்னு இருந்தேனே.
0: என்ன ஃபர்ஸ்ட் குவெஸ்டன் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணலாமே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம வந்து இத்தனை சின்ன சொல்றது
2: தெரியாது ஆசை. சரி, ப்ளீஸ் வேற ஏதாவது.
1: சரி ஓகே, சரி ஓகே. உங்களோட ஆசைப்படியே வந்து நம்ம
0: திரும்ப குவெஸ்டன் நீங்க அவுட் பண்ணிட்டீங்க கிளவரா. எங்களை அவுட் பண்ணிட்டீங்க நீங்க கிளவரா. குவெஸ்டன் இதெல்லாம் செல்லாது செல்லாது ஆண்டனி அவர்களே.
2: உங்க ஒப்பீனியன் தான் இருந்தாலும் இது நீங்க கொஞ்சம் திரைப்படத்துல கேளுங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்கலாம்.
0: ஓகே.
1: ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? புது க்வெஸ்சனுக்கு
0: தாராளமாக.
1: துப்பறியும் படம், அதிரடி படம்,
2: அதிரடி படம்,
1: இவ ரெண்டுக்கும் வித்திட்ட சினிமா நடிகன் நான்.
0: அதாவது பயங்கரமா இருக்கு க்ளூ. ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து
2: துப்பறியும் படம் ஜேம்ஸ் பாண்ட்னா ஆக்சுவலி ஜெய்சங்கர் ஐயா.
0: ஆஹா, அதாவது வந்து எப்படி இந்த மாதிரி அப்படின்ற யோசிக்கிறதுக்குள்ள வந்து வாவ், இவருக்கு வந்து கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும் அப்படி வந்து பதில் சொல்லியிருக்காரு. கரகோஷ ஒலிகளோட எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆண்டனி அவர்களே?
1: 65ல போனீங்கன்னா ஈஸியா சொல்லிடுவேன்.
0: அதுவும் ஆக்சுவலி இல்ல, இத்தனைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ அது வந்து என்னன்னு கூட ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? அங்க நிக்கிறாரு இவரு.
2: அந்த காலத்துல ஜேம்ஸ் பாண்ட் ஏன்னா ஜெய்சங்கர் நிறைய படங்கள் த்ரில்லிங் படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. 75, 85 அப்படியே த்ரில்லிங் படம் எல்லாம் நாங்க பார்த்தோம். இப்ப படம் எல்லாம் எப்படி
1: அவ்வளவுதான் பாத்தீங்களா ஜெய்சங்கர் கிட்ட?
2: வல்லவன்
1: பார்க்கும்போது ஒரு புன்னகையான முகம் இருக்குமே அது.
2: ஆமா கண்டிப்பா, வல்லவனுக்கு வல்லவன், வல்லவன் வல்லவன் ஒருவன், அப்படி ஒரு நிறைய படங்களை கொடுத்திருக்காரு ஜெய்சங்கர் ஐயா. ஜேம்ஸ் அவருக்கு தனிப்பட்ட பேர் ஜேம்ஸ் பாண்ட்னே பேர் இருந்து பேர் இருந்து.
1: அப்ப நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு கொடுத்துட கூடாது இல்லையா? தப்பு பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம்
0: இல்ல, அதாவது க்வெஸ்டினியே மாத்த சொல்லி ஜெயிச்சிக்க பாத்தீங்களா? அதாவது வந்து என்ன சொல்றதுனே தெரியல.
2: கண்டிப்பா சார், அதற்காக நன்றி சார் உங்களுக்கு.
0: ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சூப்பர், கண்டிப்பா பண்ணுங்க.
3: நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: நலமாக இருக்கீங்களா மந்திரமூர்த்தி அவர்களே?
3: இதுவரை நலமறியோ
0: இதுவரைக்கும் நல்லா என்ன இப்படி சொல்லிவிட்டார். ஓகே சொல்லுங்க.
1: நாங்களும் நலமா இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு க்வெஸ்சன் போலாமா? கிரிக்கெட் பத்தி க்வெஸ்சன் உங்களுக்கு கேட்கலாமா?
3: கேள்வி கேட்டீங்க, கண்டுபிடிச்சேன் கைலாஸ்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சேன். இணைப்பு கிடைக்கல, நீங்க பிஸி ஆயிட்டு
1: அப்படிங்களா? இல்ல, இன்னொரு லைன்ல இருந்தாரு இல்லைங்களா அந்த இவர் ஆண்டனி?
3: எனக்கு
0: இல்லை வந்து இல்லை, இப்போதான் வந்து ஒரு நேருக்கு வந்து நம்ம கிரிக்கெட்டில் கேட்டோம், அதனால நீங்கள் வந்து இதைத்தான் பதில் சொல்லி ஆகணும்.

0: சரி, இது இது நான் சொல்லலன்னா நீங்க இன்னொரு
1: நீங்க
0: கேள்வி
1: என்ன கேம்
0: கேளுங்க.
1: விளையாடுவீங்க வீட்டிலே வெளியிலே?
0: கேமா?
1: ம்,
0: இப்போ கேம் எங்க
1: இல்ல,
0: விளையாடுறதுனால
1: சிறு வயசுலேயே சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன கேம் விளையாடுவீர்?
0: சின்ன பிள்ளையா இருக்கும்போது
1: ம்,
0: பெண் குழந்தைங்க கூட விளையாடி இருக்கேன், அங்க பசங்க கூட விளையாடி இருக்கேன்.
1: ஓகே,
0: அப்போ
1: அருமை.
0: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி அந்த விளையாட்டு விளையாடி
1: ஓகே,
0: இருக்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் அப்போ தொடர்ந்து நம்ம கபடியிலிருந்து ஒரு கேள்வி கேட்போம். இப்போ வந்து வேற ஒரு விளையாட்டுலேருந்து ஒரு கேள்வி கேட்க போகிறோம். ரெடியா?
2: இது டிவியில் நீங்கள் எந்த
0: கேளுங்க.
2: கேமும் பார்க்க
0: என்ன
2: மாட்டீங்களா?
0: சொல்றேன்,
2: கிரிக்கெட்டு ஃபுட்பால்லாம் இருக்குல்லையா?
0: கிரிக்கெட் ஃபுட்பால் பார்க்க பசங்க எங்க விடுறாங்க? அவ
2: அப்படியா?
0: பார்த்துட்டு இருப்பா, அவ கிட்டே நம்ம போக
2: ஆனால் உங்களுக்கு
0: முடியுமா?
2: இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
0: இருக்கிறது, நேக்கு விளையாட்டு துறையில ரொம்ப ஆர்வம் இருக்கிறது. நான் விளையாட்டு துறைக்காக கூட இதுக்கு கூட போயிருந்தேன், கவுன்சிலிங் கூட போயிருந்தேன் ஒரு காலகட்டத்தில்.
2: அப்படிங்களா? சூப்பர்
1: சூப்பர் சூப்பர்.
2: ஓகே, அப்ப வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, அதனால நம்ம வந்து கிரிக்கெட்ல இருந்து கேட்டுடலாம் சரிங்களா?
0: அதான் இப்போ டிஸ்கனெக்ஷன் அடுத்து ஸ்டோரிலும் போக முடிஞ்சா
2: ட்ரை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நான் ஒரு கிரிக்கெட் வீரன்,
0: சரி,
2: பேட்ஸ்மேன் மட்டுமல்ல விக்கெட் கீப்பர் கூட.
0: ஓ சரி சரி,
2: கண்டுபிடிச்சிங்களா? கதை
0: இன்னொன்னு
2: கேட்டுருக்கீங்க.
0: ஒன்னு சொல்லுவேலே, இன்னொன்னு சொல்லுவேலே.
2: இந்த ரெண்டுலயே நீங்க ட்ரை பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா, அவர் ஒரே ஒரு க்ளூ கொடுத்ததுமே ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாரு.
0: அப்படிங்களா?
2: ஆமா,
1: இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கோ.
2: பேட்ஸ்மேன் மட்டுமல்ல விக்கெட் கீப்பர் கூட. நானு இப்ப யாரு?
1: மிகவும் புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் நான். இவர்
0: ரீசெண்டா உள்ளவரா, ஒன்ஸ் அப் ஆன் எ டைம்ல உள்ளவரா?
1: ஒன்ஸ் அப் ஆன் எ டைம் என்றே சொல்லலாம்.
0: அப்படிங்களா? கவாஸ்கரா?
1: இல்லை. அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுத்துருவோமா?
2: அடுத்த ஒன்று கொடுக்குறேன், ஒரு க்ளூ கொடுத்துறேன் உங்களுக்காக. ஓகேவா?
1: கொடுங்க.
2: ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபர்ஸ்டே கேட்டீங்க அதுக்காக. உலக கோப்பையை வென்ற இந்தியாவின் பயிற்சியாளராக இருந்துள்ளேன்.
0: மெமரியில இல்லை, கபில் தேவ், கவாஸ்கர் அவெல்லாம் ஞாபகம் இருக்கிறா. அப்புறம் இப்ப விராட் கோலி ஞாபகம் இருக்கிறாரு. நிறைய பேர் இப்ப ஞாபகம் இருக்கிறா. இப்ப நிறைய பேர் நிறைய பதக்கத்தை அள்ளி குச்சாங்களே, அவங்க பேர்லாம் தெரியாது. அவங்க பேர்லாம்
1: ஓகே. இருந்தாலும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மந்திரமூர்த்தி அவர்களை. அடுத்த நேரம் வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க
3: சார்? வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: சத்யநாராயணன், கோயம்புத்தூர். சாரி, கோயம்புத்தூர், சென்னையில இருந்து.
1: அங்கே கன்ஃபியூஷன்.
2: ஆன்சரோட வந்திருக்காரு, அதனால தான் இவ்வளவு
1: கன்ஃபியூஷன். கேம்ல அவ்வளவு ஒரு ஆர்வம், பரபரப்பு.
3: இல்ல இல்ல, காலையில தான் வந்த, அதனால எனக்கு கோயம்புத்தூர் நாய் போச்சு.
1: ஓகே, சொல்லுங்க
3: சார். கேள்வி
1: கேள்வி மீண்டும் க்ளூ க்ளூ இது கேள்வி
3: இல்ல, இந்த முதல் கேள்வி கேட்டுங்க. அதானே?
1: அதேதான்.
2: இது இது கிரிக்கெட் பத்தி. இல்ல இல்ல இல்ல, இன்னொரு டைம் கூட உங்களுக்காக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லி அந்த மூணு க்ளூவை நான் கொடுத்துறேன், நீங்க சொல்லுங்க சரிங்களா? நான் ஒரு கிரிக்கெட் வீரன், ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட், பேட்ஸ்மேன் மட்டுமல்ல விக்கெட் கீப்பர் கூட. உலக கோப்பையை வென்ற இந்தியாவின் பயிற்சியாளராக இருந்துள்ளேன். யார் நான்?
3: கபில் தேவ்.
2: உலக கோப்பையை வென்ற இந்தியாவின் பயிற்சியாளராக. நல்லா யோசிக்கணும்.
3: எம்எஸ் தோனி இல்ல சொல்லிட்டீங்கல்ல?
2: ஆமா ஆமாங்க. இல்ல
3: அப்ப இல்ல, அப்ப இவருக்கு எந்த பெரிய சுமார் காலகட்டம்
2: காலகட்டம் சொன்னா நீ ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், நெக்ஸ்ட் அதுல கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்கலாம் சரியா? டெஸ்ட் கிரிக்கெட் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்.
3: சுனில் கவாஸ்கர் இல்லன்னு சொல்லிட்டீங்க.
2: ஆமா,
1: அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வாங்க.
3: அதுக்கப்புறமா?
1: கொஞ்சம் தள்ளி வாங்கோ.
3: சொல்லுங்க.
2: பயிற்சியாளர் இருந்திருக்காரு
3: 24ல தான? இப்ப ரீசன்ட்
1: நான் ரீசன்ட் தான், ரீசன்ட் ஓல்ட்
2: பயிற்சியாளர். பயிற்சியாளர் அவர் வந்து கிரிக்கெட், நான் வந்து பேட்ஸ்மேனா இருந்தாருன்னு சொல்லல, பயிற்சியாளர் வந்து 24ல இருந்திருக்காரு. 2024ல
3: விராட் கோலி?
2: இல்லை
1: இல்லை
3: இல்லையா, எம்எஸ் தோனி இல்ல, விராட் கோலி இல்ல,
1: அவரும் இல்லை. அடுத்த நேர் வாய்ப்பு கொடுக்கலாங்களா?
3: அடுத்த நேர் கொடுத்துறேன்.
1: ஓகே, நன்றிங்க அழைத்தமைக்கு, பார்ட்டிசிபேஷனுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வணக்கம். வருக வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். வானொலியில் ஒரே எதிரொலி, கொஞ்சம் தள்ளி வாங்கோ.
4: கோவில் பாளையம், பொள்ளாச்சி கோவில் பாளையம். மனோகரன்.
1: எப்படி இருக்கீங்க மனோகரன்?
4: நல்லா இருக்கீங்க.
1: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
4: நல்லா கேட்டுருக்கீங்க.
1: ஓகே, சொல்லுங்க, பதில் தெரியுமா?
4: கைத்தறி நெசவாளர்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ஓ, நிச்சயமா நிச்சயமா,
4: நாங்கள் கைத்தறி நெசவாளர்கள்.
1: ராகுல் ராவத்துங்க. ஆ, கண்டுபிடித்து விட்டார், அருமையான பதிலை வந்து கண்டுபிடித்து விட்டார்.

0: நினைக்கிறேன். ஓகே, அதாவது என்ன சொல்றதுன்னா வடிவேலு டைலாக் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான மாதிரி எவ்வளோ டாட் பால் போட்டாலும் எனக்குலாம் ஒரு கேம் ஞாபகம் இருக்கு, 100 டாட் பால்ல 3-3 ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
1: எப்படியோ
0: வந்து பால் போட்டாலும் வந்து இவர்கிட்ட வந்து செல்லவே செல்லாது. இந்த க்ளூ எல்லாம் வந்து ஒரு க்ளூக்கு அப்புறம் சொல்லாமல் நினைச்சோம், இருந்தாலும் கண்டுபிடித்து விட்டு சென்று விட்டார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கேம் போயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்க நேரம் 4:30 ஆச்சு. எதிரும் புதிரும் இது நான் யார் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வரலாம். என்ன இருந்தால் திரைப்படத்திற்காக ஹேர ஜெராஜன் செமெட்டில் ஊட்டி FM 101.8 ஸ்டேடியம் உண்டு.

0: வெல்கம் பேக் அன்புலங்களே. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம். ரொம்ப ஜாலியாகவே வந்து விளையாடிட்டு இருக்கோம். அதே அருமையான ஒரு தகவலும் வந்து அப்படியே கேட்டுட்டே இருக்கோம். க்ளூஸாக நேரில் ரொம்ப அருமையாக விளையாடிட்டே இருக்காங்க. அடுத்த நேரை வந்து சந்திக்கலாம். அடுத்த கேள்வியும் வந்து தயாராக இருக்கு. வணக்கம். வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: நாகர்கோவிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க கிருஷ்ணமூர்த்தி?
1: நல்லா இருக்கிறோம். நீங்களா இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம்.
1: ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்.
1: மினி ஊட்டி மாதிரி இருக்கீங்க நாகர்கோவில். இப்போ
2: அப்படிங்களா?
0: கேட்டீங்களா?
2: நான்
0: கேரளாவை சேர்ந்தவன். நான் திரைத்துறையை சார்ந்தவன்.
2: யாருங்க?
0: நான் யார்?
2: நிறைய பேர் இருக்காங்க, அதுல யாரோ ஒருத்தர்
0: எனக்கு சமீபத்தில் நான் நடித்த திரைப்படத்திற்காக தேசிய விருது கிடைத்தது.
1: மம்மூட்டி.
0: ஆஹா, எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: ஈஸியான க்ளூ. நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
1: தேசிய விருது, கேரளா, திரைத்துறை.
0: ஆமா, எந்த எந்த திரைப்படத்திற்காக அவார்டு கிடைச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
2: அவங்க பையன் கூட ஒரு நடிகர்
0: தான்.
2: அது மட்டும் இல்ல, இவர் வந்து சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு சொல்லலாம்னு நினைச்சேன்.
3: கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு சார். மேடம் நல்லா இருக்காங்களா?
2: ஆமாங்க, நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேம்.
2: ஓகேங்க. உங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு ஜெனரல் க்வெஸ்சன் கொடுக்கலாமா?
3: கேளுங்க மேம்.
2: இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். நான் ஒரு கடல்வாழ் ஆழ்கடல் வாழ் உயிரி. ஆழ்கடல்ல தான் நான் இருக்குவேன், இருக்க ஒரு உயிரி, சரிங்களா? ரெண்டாவது க்ளூ கூட கொடுக்குறேன். என்னுடைய சிறப்பு, எனக்கு மூன்று இதயங்கள் உண்டு. கண்டுபிடிச்சிங்களா?
3: ஜெனரல்
2: நாலேஜ் வந்து ஜெனரல் நாலேஜ்ங்களா?
3: ஆமாங்க மேம்.

0: வாழ்த்துக்கள்.
1: இப்படி வந்து நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்கும் போது எனக்குமே நிறைய ஜென்ரல் நாலேஜ் வளரும் அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை, ஐயமும் இல்லை. ஓகே, நன்றிங்க. ஒரு அருமையான பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சியில இல்லைனா ரொம்ப ஜாலியா வந்து நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. உங்களுக்காக அடுத்த ஒரு பாடல் வருது, ரோமியோ ஜூலியட் திரைப்படத்துக்காக.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

0: 101.8 பண்பலை வரிசையிலும் இணையவழையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலிலும் நாம கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் நான் யார் கேட்டுட்டே இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில நம்ம கூட இணையறதுக்காக அடுத்த அன்பு அழைப்பாளர்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னாடி ஆஷா அவர்கள்ட்ட வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து சொல்லி ஆகணும். ஆஷா அவர்களே வந்து உங்களுடைய முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு சொல்லி சொன்னா நீங்க நம்புவீங்களா? வருக வணக்கம்.
1: ரொம்ப நல்லா இருக்கு.
2: என்பதற்கு
0: சந்திரசேகர் வந்து ஒரு மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு
1: கேள்விக்குள்ள போயிடலாம். எல்லாருமே இவ்வளவு முறை பொறுமையா முயற்சி செய்ய முடியுமா
0: கேளுங்க.
2: இப்ப வந்து நீங்க தான் ஏதோ க்வெஸ்சன் பண்றேன்னு சொல்றீங்க சந்திரசேகருக்கு.
0: இல்ல சந்திரசேகர் வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்?
2: அதே அது. சரி சந்திரசேகருக்கு அப்ப நானே க்வெஸ்சன் கொடுத்துட்டுமா?
1: சொல்லுங்களேன்.
2: நான் ஒரு நாவல் ஆசிரியர்.
1: நாவல் ஆசிரியர், ஓகே. அடுத்து,
2: நவீன தமிழ் இலக்கியத்தில் எளிய நடைக்காக புகழ் பெற்றவர்.
1: ஓகே.
2: தமிழ் இலக்கியத்தின் எளிய நடைக்காக புகழ் பெற்றவர். ஓகேவா?
1: சரி
2: சரி சரி. நீங்க இப்ப நெக்ஸ்ட் ஒன் ஒரு க்ளூ கொடுத்தா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க போல இருக்கே.
1: கண்டிப்பா சொல்லுங்க.
2: அறிவியல் மற்றும் துப்பறியும் கதைகளை எழுதியுள்ளேன்.
1: அறிவியல்
2: அறிவியல் மற்றும் துப்பறியும் கதைகளை எழுதியுள்ளேன். நான்
1: யாருன்னா எழுத்தாளர் சாண்டில்யன் அவரா?
2: இல்ல இல்ல. அப்படியே ட்ரை பண்ணலாம். இவர் வந்து படங்களுக்கு திரைப்படங்களுக்கு திரைக்கதையும் வசனமும் எழுதியுள்ளார்.
1: அது

0: கிருஷ்ணமூர்த்தி.
1: இல்ல உங்களுக்கு பாருங்க, இவ்வளவு ஈஸியான க்ளூ கொடுத்துட்டு நீங்க தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணீங்களே, 276 டைம்
0: 34
1: டைம் அப்படின்றது உங்களுக்கு தேர்ட் க்ளூ ரொம்ப ஈஸியா கொடுத்தேன், ஆனா சந்திரசேகர் வந்து கண்டுபிடிக்கல.
0: சரி, அப்ப அதிர்ஷ்டசாலிக்கு கொடுங்க வாய்ப்பு.
2: ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வணக்கம். ஒரு புதிய
3: வணக்கங்க
2: வருக. வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
3: திருப்பூர்லிருந்து பாலன், நிலையத்தில் அனைவரும் நலம் நாடும் நண்பன். ஒரு சில டைம்ல சொல்ல முடியல, எழுத்தாளர் சுஜாதா.
2: நிறைய நேரில் வந்து பாராட்டணும், வாழ்த்துக்களுங்க. அதாவது கரெக்டா இதாங்க ஆன்சர்னு பொறுத்திருந்து க்ளூவை பிடிச்சி வந்தீங்க பாத்தீங்களா. வாழ்த்துக்கள்,
3: நன்றி. நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி.
2: நன்றிங்க, நன்றிங்க, நன்றி.
1: தேங்க்யூ.
3: நாங்க வீட்டுல கொஞ்சம் வயசான காலத்துல இருந்தாலும் கூட என்னுடைய நண்பன் வானொலி தான்.
2: ஓ, அருமை,
1: சூப்பருங்க, அருமை.
2: ஓகே, அதுக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டல்.
1: ஆமா ஆமா,
2: வாழ்த்துக்கள், நன்றி.
3: நன்றி, நன்றி,
2: நன்றிங்க, நன்றிங்க, தேங்க்யூ. ஓகே, அதாவது ரொம்ப ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்கோம். அடுத்த கேள்விக்கும் நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நான் நினைந்து எதிர்பார்க்கவில்லை.
1: படத்துக்கு நம்ம இந்த கதை எழுதியிருக்காரு நான் சொல்லலையே.
2: நிச்சயமாக சொல்லுங்க.
1: ரோஜா, எந்திரன், சிவாஜி, பாய்ஸ், இந்தியன், இந்த மாதிரி மூவிக்கு வந்து இவர் என்ன செஞ்சிருக்காருனாக்கா, திரைக்கதை வசனமும் கதையும் வசனமும் ரெண்டுமே எழுதியிருக்காரு. சொல்லியிருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இல்லையா?
2: அதே மட்டும் இல்லை, நிறைய திரைப்படங்களுக்கு வந்து இவருடைய எழுத்து வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பார்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய இயக்குனர் யார், முருகதாஸ் சங்கர் அவர்களுக்கு வந்து சொல்லிட்டே போலாம். சோ அடுத்த நேர இணைப்புல வந்து வந்துட்டாங்க. வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யாரங்க இந்த பேசுறீங்க?
4: கோவை மாவட்டம் சின்னவம்சி செல்வராஜ் பேசுறாரு. அந்த விடுக அந்த அந்த விடை வந்து சுஜாதா சொல்லலன்னு அவர் சொல்லிட்டாருங்களே சார்.
2: ஓகே, அடுத்த கேள்வி இந்த உங்களுக்கு ரெடியாக இருக்கு.
4: நல்லா இருக்கு. நீங்க ஆசா அக்கா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.
4: இங்க ஒரு மலைங்களா?
1: எங்க ஊர்ல மலை தாங்க. அங்கேயும் மலையா?
4: இங்க மலை இல்லைங்க, மாடம் போட்டு இருக்குங்க.
1: மாடம் போட்டு இருக்கு.
4: ஆமாங்க மேடம், குளிரு.
1: குளிருங்களா? குளிர் தாங்க முடியுது இல்லையா?
4: நான்
2: தமிழகத்தை சேர்ந்தவன்.
4: சரிங்க.
2: நான் ஒரு இசை கலைஞன்.
4: சரிங்க.
2: பின்னாளில் நடிகராகவும் உருவெடுத்தவன்.
4: நான்
2: ஒரு இசை கலைஞன்.
4: சரிங்க.
2: பின்னாளில் திரைப்பட நடிகராக உருவெடுத்தவன்.
4: டி ராஜேந்திரங்களா?
2: நோ.
4: நோங்களா?
1: நல்லா யோசிங்க.
4: இசை அமைப்பாளர் கலைஞரங்களா?
2: ஆமா, இன்னொரு க்ளூ கூட கொடுக்கலாம். எனது தந்தையும் ஒரு இசைக்கலைஞர், புகழ்பெற்ற இசைக்கலைஞர் சொல்லலாம். இப்போ அந்த ஆன்சர் இல்லை.
4: இளையராஜா சார் இல்லீங்களா? அவர் இல்லையா?
2: அவர் எங்க நடிச்சாரு?
1: அதனால தான் தந்தை வேற சொல்லியாச்சு. அப்பாவும்
4: இருக்காரு. கங்கை அமரன்
2: இல்லை?
1: கங்கை அமரனோட அப்பா வந்து இசைக்கலைஞரா?
4: இல்லைங்க. இவங்க இப்ப அதாவது மகனே நடிகர் நடிகர் இயக்குனர் இருக்கிறார் இல்லைங்க.
2: நான் ஒரு இளம் இசையமைப்பாளர் மற்றும் நடிகர். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க, நன்றி. அடுத்த நேர் கொடுக்கலாங்க,
1: நன்றி. அனிருத் இல்ல.
2: அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம். சார், நான் வடவரில இருந்து செண்பகம் பேசுறேங்க சார்.
2: செண்பகம் எப்படி இருக்கீங்க? செண்பகம்
1: நல்லா இருக்கங்க, சூப்பரா போனீங்க.
5: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்?
2: அருமையா இருக்கோம், அருமையா இருக்கோங்க.
1: நான்
2: தமிழகத்தை சேர்ந்தவன்.
5: நான்
2: ஒரு இசையமைப்பாளர். அட்ரஸா என்னது?
1: ஹலோ,
2: திரும்ப சொல்லுங்க.
1: நான்
2: தமிழகத்தை சேர்ந்தவன்.

0: தமிழகத்தை சேர்ந்தவன்.
1: நான் ஒரு இளம் இசையமைப்பாளர்,
2: பின்னாளில்
1: நடிகராக உருவெடுத்தேன்.
0: இசையமைப்பாளர் நடிகராகவும் உருவெடுத்திருக்காரு.
1: சோ இப்ப வந்து இன்னொரு அடிஷனல் சொல்லணும்னா, சமீபத்தில் எனக்கு தேசிய விருது கிடைத்தது எனது இசைக்காக. நான் யார் சொல்லுங்கோ. சரி சொல்லக்கூடாது. என்ன இப்படி சொல்றீங்க? இசையமைப்பாளர் சொல்லிட்டு இருக்கோம்.
0: வாழ்த்துக்கள்.
1: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் அன்பு ரஞ்சமே.
1: அன்பு உள்ளமே, யாரெங்கிருந்து பேசுறீங்க? நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தை நெருங்கிட்டோம். பதில் தெரியுமா?
3: கோவை சிறுவாணி சாரல் நரசிபுரம் கந்தசாமி.
1: ஓகே, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
3: அனிருத்துங்களா?
1: நோ, அனிருத் என்பது தவறான பதில்.
0: நீங்க நிறைய குழு கொடுத்தாரு.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவு தண்ணத்தை நெருங்கிட்டோம். பதில் தெரியுமா?
1: கோவை சிறுவாணி சாரல் நரசிபுரம் கந்தசாமி.
0: ஓகே சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
1: அனிருத்துங்களா?
0: நோ, அனிருத் என்பது தவறான பதில்.
2: நீங்க நிறைய க்ளூ வந்திருக்கீங்க, நிறைய க்ளூ கொடுத்தார் ராகவேந்திர.
1: அனிருத்துங்களா?
0: நோ, அனிருத் என்பது தவறான பதில்.
2: நீங்க நிறைய க்ளூ வந்திருக்கீங்க, நிறைய க்ளூ கொடுத்தார் ராகவேந்திர.

நிகழ்ச்சியினுடைய நிறைவாக வந்து ஒரு அற்புதமான பாடல் வரப்போது சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக. இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து உங்களுடைய பங்களிப்பை வந்து செய்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறைவு பாடல் வருது. கேளுங்கள் ரசிகங்கள், இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: ஐந்து மணி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் இருப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி கவலை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையே முக்கியமான மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சிறு குறு தொழில்துறையின் மேம்பாட்டிற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கோவில் நிலம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு தாவேக அரசு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று திமுக மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன்

வலியுறுத்தியுள்ளார். கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டி உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் இன்று தொடங்கியது. கொழும்பில் இன்று தொடங்கிய இந்தியாவிற்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இலங்கை 11 அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன் எடுத்துள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:02. நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் பொன்மாலை பொழுது வாடாமலர். இன்றைய ஸ்பெஷலாக இடம்பெறப்போவது ஹீரோயின் ஸ்பெஷல். நிகழ்ச்சி தொகுப்புக்காக இணைவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்.சி. ராகவேந்திரா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்கலாம், இதய கமலம் திரைப்படத்திற்காக.

கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசனின் பாடல், வரிகளில் பி சுஷீலா அவர்கள் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். இது பொன்மாலை பொழுது, வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய 101.8 ஸ்டே டியூன்ட்.

கேட்ட அருமையான பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக பி சுஷிலா அவர்கள் பாடியது. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய சமைப்பில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் ஐந்து மணி 11 நிமிஷம் ஆயாச்சு. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பொன்மாலை பொழுது வாடாமலர்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி

பொன்மாலை பொழுது வாடாமலரில் அடுத்தடுத்து மூன்று பாடல்கள் கேட்டு ரசித்தோம். மேயர் மீனாட்சி, நான் ஏன் பிறந்தேன், தீர்க்க சுமங்களி திரைப்படங்களுக்காக பாடல். இது வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

நேர்களே, மைசூர் மாவட்டம் கபினி நீர்ப்பாசன கோட்டை செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் முக்கிய அறிவிப்பு. கபினி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தற்போதைய நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 11,217 கன அடியாக உள்ளது. அணையில் இருந்து 7,000 கன அடி வரை நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யும் அளவை பொறுத்து அணையில் இருந்து 10,000 முதல் 15,000 கன அடி வரை கூடுதல் நீர் ஆற்றிற்கு திறந்துவிட வாய்ப்புள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் வெளியேற்றத்தின் அளவும் உயர்த்தப்படும். எனவே கபினி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் மற்றும் ஆற்றின் இரு கரைகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது உடைமைகள் மற்றும் கால்நடைகளின் பாதுகாப்பிற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதுகாப்பான சூழலில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

பி சுஷிலா அவர்கள் பாடிய அற்புதமான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவருடைய இசையமைப்பில் வாலியோட அற்புதமான பாடல் வரிகளில் எந்த பாடம்னு கேட்குறீங்களா? கற்பகம் திரைப்படத்திற்காக அந்த அற்புதமான பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 5:40. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கேட்கலாம். நல்ல நிறம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், P சுஷீலா இணைந்து பாடியது. KV மகாதேவனின் இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில்.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுங்க. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி எஃப்எம் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542
2: நேயர்களே, இனி தினந்தோறும் மாலை 6:40
3: மேலே வந்து அண்ண கிளி ஆசையோக நோடிரா
2: வெட்டத கமலு படுகமொழி பாடல்கள்.
4: ஏன பந்தேகா நின்னேகா
2: நமது ஊட்டி FM 101.8 உலாவர கேட்கலாம்.

5:45 ஆயிடுச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 இணைந்திருக்கிறோம். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலராக ஹீரோயின் ஸ்பெஷல் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து இடம்பெறப்போது ஹாட்ரிக், அடுத்து நச்சுன்னு 3 பாட்டு.

அருமையான இனிமையான மூன்று பாடல்கள் கேட்டு ரசித்தோம். ரிஷி மூலம் சர்வர் சுந்தரம் மற்றும் சொர்க்கம் திரைப்படங்களுக்காக பாடல்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருணத்தில் இருக்கும் பொன்மாலை பொழுது வாடாமலராக ஹீரோயின்

பி சுஷிலா அவர்களுடைய குரல்ல எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசை அமைப்புல கேட்ட பாடலோட பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. எமது அலைவரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணையவழியிலும் இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை திரைப்பட பக்தி பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இதில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து சோலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜி சாந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கை குறித்த விமர்சனம். 8:05, 8:30 நினைத்தாலே இனிக்கும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. இதில் கீதா பென்னெட் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். 11:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இவையாவும் இன்று எமது ஒளிபரப்பில் கேட்கலாம். இனி நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. இதில் பழங்குடியின மக்களின் பாதுகாப்பு குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர். இதில் நலமுடன் வாழ. தாய்ப்பால் வங்கி குறித்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மகப்பேறு மருத்துவர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். இதில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 7:15 தமிழில் செய்திகள். 7:15 குட் மார்னிங் நீலகிரிஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். இதில் பிளே கிரவுண்ட் விளையாட்டு தகவல்கள். அதனைத் தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம். கல்வியில் சிறந்த பெண்கள் குறித்து ஆர் கல்பனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும்.

8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள், காலை 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம், 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சி, 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வயது ஒரு தடையா அனுபவம் ஒரு வாய்ப்பா நேயர்கள் கருத்து பகிர்வு, பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்குபெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 2:15 நீலமலை நேரம் இதில் பணியர் பாடல்கள், 2:30 மேட்னி டைம் ஒரு பட பாடல்கள் இடம்பெறும். மூன்று 2 ஹலோ ஊட்டி இதில் உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி குழந்தைகள் நல மருத்துவர் மேரி பிருந்தா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெறும். மாலை 4:00 எதிரும் புதிரும் வார்த்தை விளையாட்டு, 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நேயர் விருப்பம், 6:10 விளக்கேற்றும் வேலை திரைப்பட பக்தி பாடல்கள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். நேர்கள் இதுவரை இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

நேர்களே, மைசூர் மாவட்டம் கபணி நீர்ப்பாசன கோட்டை செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் முக்கிய அறிவிப்பு. கபினி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தற்போதைய நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 11,217 கன அடியாக உள்ளது. அணையில் இருந்து 7,000 கன அடி வரை நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யும் அளவை பொறுத்து அணையில் இருந்து 10,000 முதல் 15,000 கன அடி வரை கூடுதல் நீர் ஆற்றிற்கு திறந்துவிட வாய்ப்புள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரிநீர் வெளியேற்றத்தின் அளவும் உயர்த்தப்படும். எனவே கபினி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் மற்றும் ஆற்றின் இரு கரைகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது உடைமைகள் மற்றும் கால்நடைகளின் பாதுகாப்பிற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை

நேயர்களே, இனி தினந்தோறும் மாலை 6:40 வெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். நமது ஊட்டி FM 101.8 உலாவர கேட்கலாம்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி FM 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா?

0: இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்.
2: நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே. கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய பணி பாரதத்தை தற்சார்பு உடையதாக ஆக்குதல். அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 5,41,00,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தாவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பத்தின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில போயிருமோ அப்படின்னு அவங்க வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் வந்து இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போறது இல்லை. ஒரு ஸ்கீம்னு வந்துச்சுன்னா புதுசாகவே வந்து அதுக்கான தனியாக வந்து ஒரு வரைமுறையெல்லாம் வகுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்ஸோ எதுவுமே கேட்கறது இல்லை. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் வந்து எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும் வேண்டுகோள்.
1: கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
5: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வாரவிழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவனே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையையொட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோலேகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு

0: நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 6:40.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ನಾಂಕುಬಿಟ್ಟನ ಜನ ಎಲ್ಲಾಗ ನಮಸ್ಕಾರ. ಇದು ಊಟಿ ಎಫ್ಎಂ 101.8 ಜನಗು ಸಂತುತ್ತು 6:41 ಇಜುಮಣಿಗಟ್ಟ ನಂಗ ಊಟಿ ಎಫ್ಎಂ ದೊಗೆ ಕೇತುಂಡಿದ್ದ. ಇದು ಬೆಟ್ಟದ ಗಮಲು ಎಂಬ ತಲೆಪದೊಗೆ ಬಪ್ಪ ಬಡುಗುಮಡಿ ಪಾಡಿ. ಇದು ಇಂದಿನ ಜನದೊಗೆ ನಿಗಗಾಯ್ ಈ ಕದೆ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று சில நொடிகளில்

0: ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் ஷியாமலா.
1: காவிரி நதிநீர் பிரச்சினையிலும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பிரச்சினையிலும் தமிழ்நாடு அரசு தன் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்ததும், தமிழகத்திற்கு உரிய நிதிப்பகிர்வினை உறுதி செய்ய வலியுறுத்தி நிதியமைச்சர் கொண்டுவந்த அரசினர் தனி தீர்மானமும், பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவற்றின் மீது நடைபெற்ற பொது விவாதமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் அண்மையில் மறைந்த முக்கிய பிரமுகர்களான பிரபல திரைப்பட இயக்குநர் கே பாக்யராஜ், பிரபல கவிஞர் புவியரசு, பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி, பிரபல எழுத்தாளர் பூமணி ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டது. இதன் மீது பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மறைந்த பிரமுகர்களின் சிறப்புகள் மற்றும் பெருமைகளை குறிப்பிட்டு, இவர்களை இழந்து வருந்தும் இவர்களின் குடும்பத்தினருக்கும் துறை சார்ந்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார். பேரவையின் முன்னாள் உறுப்பினர் போடி சுருளிவேல் மறைவுக்கும் பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மறைந்த பிரமுகர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காத்தனர். இதையடுத்து காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காவிரி நதிநீர் உரிய நேரத்தில் கிடைக்காததால் குறுவை சாகுபடி பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் அதை தடுப்பதற்கு மாநில அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். காவிரி நதிநீர் பிரச்சினை மற்றும் மேகதாது அணை பிரச்சினை குறித்து மாநில அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியும், ஏன் அந்த நடவடிக்கையில் அரசு ஈடுபடவில்லை என்று திரு உதயநிதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்முடைய உணர்வு ரீதியான ஒன்று, ஆனால் அதை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட இந்த அரசுக்கு இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதை பிரதமருக்கு கடிதம் மூலம் தெரிவித்ததையும் முதலமைச்சர் தெரிவித்தார். காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான விதிகளை சுட்டிக்காட்டி, மேகதாது அணை திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டு மேலும் ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அனுப்பியுள்ளதையும் அவர் எடுத்துரைத்தார். சட்டப்படியாக இந்த பிரச்சினையை அணுகுவதில் அரசு உறுதியாக இருந்தாலும் ஒருமுறை பெங்களூரு சென்று பேசி பார்க்கலாம் என்று தாம் முயற்சி மேற்கொண்டதையும், இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில்தான் தாம் இந்த முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். பகை நாடுகளே பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் இன்றைய காலகட்டத்தில் பக்கத்து மாநிலத்தோடு பேசி பார்த்தால் என்னவென்று தாம் நினைத்ததாகவும், இந்த முயற்சியால் ஏதேனும் அவமானம் நேர்ந்தால் என்ன செய்வது என்று சிலர் கேட்டதாகவும், அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் குறுவை சாகுபடிக்கான நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு விட்டதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். அஇஅதிமுக சட்டப்பேரவை கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோரும் தங்களது கருத்துக்களை எடுத்துரைத்தனர். அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தி அவர்கள் அனைவரையும் தில்லிக்கு அழைத்துச் சென்று பிரதமரை சந்தித்து ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று இந்த விவாதத்தில் பங்கெடுத்து பேசிய உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாத சூழ்நிலையில்தான் கடந்த காலத்தில் சட்டரீதியான முயற்சியை முந்தைய அரசுகள் மேற்கொண்டதாக குறிப்பிட்டு, மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது தேவையற்றது என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், சட்டரீதியான நடவடிக்கைகளில் அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்ற தீர்ப்பு, ஆணையத்தின் தீர்ப்பு என எதையும் மதிக்காமல் கர்நாடக அரசு செயல்படும் நிலையில் அவர்களோடு பேசலாம் என்றுதான் நம்முடைய முதலமைச்சர் முயற்சி எடுத்தார். ஆனால் கர்நாடக முதலமைச்சர் குறிப்பிட்ட இந்த நாளில் பேசுவது உகந்ததாக இருக்காது, இன்னொரு நாள் பேசலாம் என்று கூறியதால் அது தவிர்க்கப்பட்டது. ஆனாலும் கூட தொடர்ந்து நாம் எடுத்த முயற்சியால்தான் வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை

0: 29/7/2026 முதல் 12/8/2026 வரையிலான காலகட்டத்தில் திறந்துவிட வேண்டும் என ஆணையம் உத்தரவிட்டதையும் அமைச்சர் திரு ஆனந்த் சுட்டிக்காட்டினார். தற்போது நமக்குரிய தண்ணீரை திறந்துவிடாத காரணத்தினால்தான் மீண்டும் ஆணையத்தை வலியுறுத்தியதுடன் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணையில் போதுமான நீர் இல்லாததால்தான் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீரை பாசனத்திற்காக திறக்க முடியவில்லை என்று குறிப்பிட்ட திரு ஆனந்த், கடந்த காலங்களிலும் நீர் பற்றாக்குறை இருந்தபோது ஜூன் மாதத்திற்கு பதிலாக ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்திலும் கூட மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். காவிரி பிரச்சினையை பொறுத்தமட்டில் தமிழக அரசு ஒருபோதும் எந்த விதத்திலையும் சமரசம் செய்து கொள்ளாது என்றும், சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் உரிய நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேகதாது அணை பிரச்சினையில் மத்திய அரசு எந்தவித அனுமதியும் வழங்கக்கூடாது என்று பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றியது உட்பட பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்காத நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டத்தின் மூலம் மத்திய அரசின் நிதியுதவியோடு நிவாரணம் வழங்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். பேரவையில் இன்று அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து, மத்திய வரி பகிர்வு தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ளும் போதே தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்கள் பாதுகாக்கப்படுவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் இருந்து தமிழகத்திற்கு உரிய நிதிப்பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மத்திய வரிப்பகிர்வுக்கான வெளிப்படையான மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தின் மூலம் வலியுறுத்தினார். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகளின் காரணமாக வரிப்பகிர்வுக்கான அளவுகோல்கள் எந்த மாநிலத்தையும் பாதகமான நிலையில் வைக்காதவாறு அமைக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் குறிப்பிட்டதுடன், இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் முழுமனதாக ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தீர்மானத்தை வரவேற்று பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, 50% அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நிதிப்பகிர்வு தேவை என்ற திருத்தத்தை இந்த தீர்மானத்தில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு முன்பாக கருத்து தெரிவித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், 1983ஆம் ஆண்டில் தாம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தன்னையும் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த வலம்புரி ஜான் அவர்களையும் அப்போது தில்லியில் நடைபெற்ற மத்திய மாநில உறவு குறித்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அனுப்பி வைத்ததை சுட்டிக்காட்டி, அன்றிருந்த அதே நிலைமைதான் இன்றளவும் தொடர்வதாக குறிப்பிட்டார். இருந்தபோதும் உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற ரீதியில் அரசு செயல்படுவதாகவும், இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஒருமித்து கருத்து தெரிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார். இன்றைய பேரவை விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட பல உறுப்பினர்களின் பேச்சுக்கு அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வினோத் அடிக்கடி இடைமறித்து உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். பேரவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் திமுக உறுப்பினர்கள் திரு ரகுபதி, திரு கார்த்திகேயன், திரு மார்க்கண்டேயன், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு திலீபன் ஜெய்சங்கர், தாவேக உறுப்பினர் திரு விஜய சரவணன், காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஜமால் முகமது யூனஸ், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் ஷியாமலா.

0: பேருந்து நிறுத்தம் பகுதியில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் நிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய நிரந்தர கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் லீ மதுபாலன் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கையில், நாடு முழுவதும் 39 இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்கி வருகிறது என்றும், அவற்றில் 14 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகின்றன. நாமக்கல் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமானது கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு தொழில் முனைவு பயிற்சிகளை வழங்கி வருகிறது என்றார். செய்தியாளர்கள் வழங்கும் தகவல்கள் கடைக்கோடி மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்றும், வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி நாமக்கல்லில் கூறியுள்ளார். இந்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் ஊடகவியலாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு நாமக்கல்லில் கடந்த 30 தேதி நடைபெற்றது. இந்த பயிலரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிருஷ் அசோக் செய்தியாளர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக காவல் மற்றும் உணவு பாதுகாப்பு துறைகள் இணைந்து அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டு 72 கடைகள் மூடப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் குறித்து மாவட்டத்தில் 295 கிராம அளவிலான கண்காணிப்பு குழு மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் கூறினார். முன்னதாக நாமக்கல் கோழிப்பனை தொழிலில் உணவு பாதுகாப்பு, நிறுவன சவால்கள், தற்போதைய நிலவரம் என்னும் தலைப்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கோழிப்பண்ணை அறிவியல் துறை பேராசிரியர் திரு டி கண்ணன் விளக்கம் அளித்து பேசினார். மேலும் திருச்சிராப்பள்ளி தேசிய தொழில்நுட்ப நிறுவன முதல்வர் டாக்டர் எஸ்டி ரமேஷ் தேசிய கல்விக் கொள்கை, கல்வி சீரமைப்பு தகவல்களை வழங்குவதில் ஊடகங்களின் பங்கு என்னும் தலைப்பில் விளக்கம் அளித்தார். தமிழகத்தில் 22 மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் நலம் AI செயலி மூலம் அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தெரிவித்தார். திருச்செங்கோட்டில் அனைத்து வங்கிகள் சார்பில் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் ஏற்பாட்டின் கீழ் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த 1 தேதி நடைபெற்றது. திருச்செங்கோடு அரசினர் மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் லீ மதுபாலன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 500,000 ரூபாய் மதிப்பிலான பள்ளி அரங்க மேற்கூரையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அனைத்து வங்கிகள் சார்பில் திருச்செங்கோடு வட்டாரத்தைச் சேர்ந்த 47 மாணவ மாணவிகளுக்கு 3,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கல்விக் கடன்களுக்கான ஆணைகளை அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ், கல்வி மட்டுமே வாழ்க்கையின் அடுத்த வாய்ப்புகள் அனைத்திற்கும் ஒரு திறவுகோளாக அமைந்துள்ளது என்றும், பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 தேதி தேசிய காகித தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் காகித ஆலையில் தேசிய காகித தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் காகிதத்தின் முக்கியத்துவம், உலகளவில் காகித பயன்பாடு, நவீன டிஜிட்டல் உலகில் காகிதங்கள் எதிர்கொள்ளும் வாய்ப்புகள் ஆகியவற்றை மையமாக கொண்டு காகித ஆலை பணியாளர்கள், குடும்பத்தினர் ஆகியோர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். காகிதத்தின் நன்மைகள் குறித்து ஓவியங்கள் வரைதல், கட்டுரை எழுதுதல், நாடகம் நடித்து காட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. காகித ஆலையின் தலைவர் திரு என் கோபாலரத்தினம் இதுகுறித்து கூறும்போது, உலக காகித உற்பத்தியில் இந்தியா 5% தன் பங்கை வகிக்கிறது என்றும், நமது நாட்டில் தனிநபர் காகித நுகர்வு 15 கிலோவாக உள்ளது என்றும், இதுவே உலகளவில் தனிநபர் சராசரி 57 கிலோவாக ஆண்டொன்றுக்கு உள்ளது என்றும் கூறினார். எனவே இந்தியாவில் காகித தொழில் அதிக வாய்ப்புகளை கொண்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். கொல்லிமலையை ஆட்சி செய்த கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்விலூரி மன்னனின் ஆட்சித்திறம் மற்றும் வில்திறனை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் அரசின் சார்பில் கொல்லிமலையில் 2 நாட்கள் வல்விலூரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி ஆகஸ்ட் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் 2 நாட்களாக கொல்லிமலையில் வல்விலூரி விழா மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொண்டாடப்பட்டது. நிறைவு விழாவில் 166 பயனாளிகளுக்கு 84,00,000 ரூபாய் மதிப்பிலான மகளிர் சுய உதவிக்குழு கடன்கள், தொழில் கடன்கள், காதொலி கருவிகள், வேளாண் மானியங்கள், பட்டா மாறுதல் சான்று, நலவாரி அட்டை உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான

கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் இரண்டு வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும், ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் குற்றஞ்சாட்டியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு அளிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளாதவரை அந்நாட்டுடனான நல்லுறவில் முன்னேற்றம் காண முடியாது என்று குறிப்பிட்டார். தீவிரவாதத்தை அரசு கொள்கையாக பாகிஸ்தான் கடைபிடித்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு வந்த போதிலும் இரு அவைகளிலும் முக்கிய அலுவல்கள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்துறைக்கான மேம்பாட்டு மசோதா இன்று மக்களவையில் நிறைவேறியதை சுட்டிக்காட்டினார். இம்மசோதா தொடர்பான விவாதம் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மழைக்கால கூட்டத்தொடரை நீட்டிக்கும் திட்டம் எதுவும் அரசின் பரிசீலனையில் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறக்கூடாது என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றஞ்சாட்டினார். ஐநா பாதுகாப்பு குழு விரிவுபடுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த குழுவில் வளரும் நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு குழுவில் நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளையும் இந்தியா கொண்டுள்ளது என்றும் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை 118.6% அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். 2014 முன்னர் 387 மருத்துவ கல்லூரிகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது இந்த எண்ணிக்கை 846 அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த காலகட்டத்தில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களும் 51,348 என்ற நிலையிலிருந்து 139,864 அதிகரித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வரும் திங்கட்கிழமை தொடங்கி புதன்கிழமை வரை தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அக்கட்சி கொறடா உத்தரவு பிறப்பித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் பங்கேற்பதை உறுதி செய்யுமாறு காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசியல் சாசன திருத்த மசோதாவும் கொண்டுவரப்படக்கூடும் என்ற எதிர்பார்ப்பில் காங்கிரஸ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு புதுமை கண்டுபிடிப்புகள் அவசியமாகிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த நடவடிக்கை அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பிரிக்ஸ் நாடுகளுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்தார். பிரிக்ஸ் கல்வி அமைச்சர்களின் பிரகடனமும் இக்கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்டது. காற்று மாசினை கட்டுப்படுத்துவது தொடர்பான மத்திய அரசின் பரிந்துரைகளை ஹரியானா அரசு நிறைவேற்றி வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹரியானாவின் மனேசரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு பல்வேறு பரிந்துரைகளை ஹரியானா அரசுக்கு வழங்கியதாக தெரிவித்தார். இதனை ஹரியானா அரசு சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார்.
சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மை முழுமையாக உறுதி செய்யப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய விளையாட்டு சம்மேளனத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சர்வதேச விளையாட்டு போட்டிகளுக்கான வீரர்களை தேர்வு செய்யும் நடைமுறைகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தேர்தல் தொடர்பான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மங்கோலியாவும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் இந்தியாவிற்கான மங்கோலிய தூதர் திரு உல்சித் லவ்சன்ஜா தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தேர்தல் நிர்வாகம் தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதேபோல் இந்தியாவிற்கான கஸ்கஸ்தான் தூதர் திரு அசமாத் எஸ்கராயிடும் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து பேசியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் குஜராத் முதலிடத்தில் உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் உள்ள சர்வதேச நிதி தொழில்நுட்ப நகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்பம் மற்றும் முதலீட்டுக்கான முனையமாக குஜராத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு புபேந்திர பட்டேல் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு இளையோர் நலனுக்கு எதிராக உள்ளது என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு தவறானது என்றார். இளையோர் நலனுக்கு பிரதமர் கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டே குறை கூறினார். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் பணி நியமன முறைகேடுகள் பிரச்சினையை எழுப்பி பிஜேபி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் பிஜேபி உறுப்பினர்கள் இப்பிரச்சினையை எழுப்பி இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு ஹெமந்த் சோரன் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இப்பிரச்சினை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இதன் காரணமாக கூச்சல் குழப்பம் நிலவியதால் பேரவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. ஆந்திராவில் பாதசாரிகள் பாதுகாப்பு கொள்கைக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இலங்கை மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் மற்றும் இலங்கை மின்துறை அமைச்சர் திரு அனுரா கருணதிலகே தலைமையிலான குழுவினர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிப்பது குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ இடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிராணேஷ் பட்டம் வென்றார். தேசிய ஈட்டி எறிதல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வருவதை பாகிஸ்தான் நிறுத்தவில்லை என்று மத்திய அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது. மருத்துவ கல்விக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். மின்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் இலங்கையும் முடிவு செய்துள்ளன. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 7:25.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

நேர்கள் கேட்கலாம் வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருந்து பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 15 முதல் 19 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100 சதவிகிதமாகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80 சதவிகிதமாகவும் இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த 45 முதல் 50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரன்ட்ரா நெலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டை கொசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மூலம் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஃபுசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் அவசியம். நேயர்கள், வானிலை மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்டீர்கள்.

நேர்களே, மைசூர் மாவட்டம் கபினி நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் முக்கிய அறிவிப்பு. கபினி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தற்போதைய நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 11,217 அடி கன அடியாக உள்ளது. அணையில் இருந்து 7,000 கன அடி வரை நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்பிடிப்பு பகுதியில் மழையும் பெய்யும் அளவை பொறுத்து அணையில் இருந்து 10,000 முதல் 15,000 கன அடி வரை கூடுதல் நீர் ஆற்றிற்கு திறந்துவிடப்பட வாய்ப்புள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் உபரி நீர் வெளியேற்றத்தின் அளவும் உயர்த்தப்படும். எனவே கபினி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் மற்றும் ஆற்றின் இரு கரைகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் தங்களது உடைமைகள் மற்றும் கால்நடைகளின் பாதுகாப்பிற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதுகாப்பான சூழலில் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி சாந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். உடன் உரையாடுபவர் ஜி மகேந்திர பிரபு.
1: உங்களை அறிமுகப்படுத்திக்க.
2: வணக்கம் சார், நான் சோலூர் பகுதியில் இருக்கிற பிபிஎல் இருந்து வந்திருக்கேன். மலைப்பயிர் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: உருளைக்கிழங்கு சாகுபடி எத்தனை ஏக்கர் சாகுபடி செய்யறீங்க?
3: நான் உருளைக்கிழங்கு சாகுபடி ஒரு 2 ஏக்கர் செய்கிறேன் சார். 2 ஏக்கர் செய்கிற கொஞ்சம் கேரட் போட்டிருக்கேன். போகிறதுக்கு போக முங்காரில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேங்க சார்.
1: இந்த வருடம் இந்த எல் நீனோ இதனால வந்து அதிகமாக தாக்கப்பட்ட ஒரு மாவட்டம் நமது நீலகிரி மாவட்டம். இந்த வறட்சினால உருளைக்கிழங்கு சாகுபடி எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதை பற்றி சொல்லுங்க.
3: இந்த எல்லினோ தாக்குனதுல நீங்க சொன்ன மாதிரி நீலகிரி மாவட்டம் பெருசா பாதிக்கப்பட்டிருங்க. அதுலயும் சில இடத்துல மழை அடிச்சிருக்குங்க. சில இடத்துல இப்போ நம்ம ஏரியால பார்த்தா சுத்தமா மழையே இல்லைங்க. 2 மழை பெஞ்சதோட சரிங்க. அப்போ உருளைக்கிழங்கு சாகுபடி இந்த வறட்சினால மிகப்பெரிய விவசாயிகள் ரொம்ப நஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போனால் நம்ம தோட்டத்து பக்கத்தில் ஒருத்தர் போட்டார், அவர் பேர் வேண்டாம். அவர் வந்து ஒரு 2 பேர் எப்போதும் மழை பெஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போட்டதில் ஒரு 4 ஏக்கரை பயங்கரமாக அடிபட்டுருச்சுங்க. நம்ம என் கண்ணு முன்னாடி ஒரு மழை கூட பெய்யாமல் கிழங்கெல்லாம் ஒரு மாதிரி வெம்பல் மாதிரி வெந்து போய் அந்த அடித்த வெயிலில் 100 டிகிரி வெயில் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்குங்க. நம்ம காலே சுடும் அந்த மாதிரி கிழங்கெல்லாம் பார்த்தா வெந்தே போச்சுங்க. தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குங்க.
1: இதுக்கு வந்து மண்ணை வந்து எப்படி பதப்படுத்துறீங்க அதை பற்றி சொல்லுங்க.
2: நாங்கள் மண்ணை பதப்படுத்துறதுன்னு ஏற்கனவே மண் பதத்தில் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மண் நாங்கள் செயற்கை பதப்படுத்துறதுனா அதில் இயற்கை உரம் இருக்குது, செயற்கை உரம் இருக்குது. இயற்கை உரம் அப்படின்னா நம்ம மாட்டு சாண உரமாக பயன்படுத்தினா அது இயற்கையாக எப்போதும் மண் நல்லா சக்தி வாய்ந்ததாக அதோடய தன்மையை மாறாமல் வச்சுக்கோ. செயற்கையாக நாங்கள் பயன்படுத்துகிறோன்னா நம்ம நைட்ரஜன் அந்த மாதிரியெல்லாம் போட்டுருந்தா அடிக்கடி நாங்கள் பதப்படுத்திகிட்டே இருக்கணுங்க. அதில் நல்லா பதப்படுத்துறது எப்படின்னா தண்ணீர், சூரிய ஒளி, மண்ணோட தன்மை, பூச்சிகள் வராமல், அப்புறம் நம்ம கிளைமேட்டு கண்டிஷனை பார்த்து நாங்கள் பதப்படுத்திக்கிறது நல்லது.
1: இப்போ உருளைக்கிழங்கு சாகுபடிக்கு மண் பதமாக இருக்கணும்னா தண்ணியோட பங்களிப்பு வந்து எவ்வளோ இருக்குங்க அதை பற்றி சொல்லுங்கள்.
2: தண்ணீர் எந்த அளவுக்கு கொடுக்கணும்னா எதுலேயோ அளவுக்கு மீறின அமிழ்தமும் நஞ்சுன்ற மாதிரி தண்ணி இருக்குன்னு நாங்கள் தண்ணி அதிகமாக ஓட்டக்கூடாதுங்க. சமமாக ஓரளவுக்கு ஜாஸ்தி தண்ணி இல்லாமல் கம்மி தண்ணி இல்லாமல் கையை வச்சு பார்க்கணுங்க. மண் ஒட்டுதா, மண் ஏதாவது பிணைஞ்சு நம்ம பானை செய்கிறோம் இல்லை அந்த மாதிரி ஒட்டிடுதா அப்படின்னு பார்த்துக்கணுங்க. மண் என்றைக்கும் கொஞ்சம் பொடிசாகவும் அப்படியே பொறி மாதிரி இருக்கணுங்க, அப்போ நல்லது. ரொம்ப ஈரப்பதம் இருந்துச்சுன்னா உருண்டை கட்டிடுற விதைக்கலாம், அப்போ அது மண் பதம் இல்லைன்னு அர்த்தங்க. அதனால தண்ணி அளவாக பாய்ச்சிக்கிறது நல்லதுங்க.
1: சூரிய ஒளி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சூரிய ஒளி வந்து எப்படி இருக்கணும் மண்ணுக்கு அதை பற்றி சொல்லுங்கள்.
2: சூரிய ஒளி முக்கியமானதுன்னு சொன்னீங்க, முக்கியமானது இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூரிய ஒளி தாங்க. சூரிய ஒளி இல்லாமல் தண்ணீரை மட்டும் வச்சுட்டு நாங்கள் விவசாயம் செய்ய முடியாது. ஏன்னா சூரிய ஒளியில தான் வைட்டமின் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து பயிற இலைகள் அந்த சூரிய ஒளியிலேருந்து என்னென்ன வேணும்னா அது அந்த சூரிய ஒளியில தாங்க எடுத்துக்கிது. சூரிய ஒளி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் தண்ணி பாய்ச்சிக்கணுங்க. அப்புறம் மண்ணில் நல்லா தண்ணி வடிஞ்சிருக்கா இல்லை கரெக்டான ஈரம் இருக்கா, நீர் தேங்குற அளவு இருக்கா, எவ்வளோ தண்ணி இழுத்துக்குது அந்த மண், அதெல்லாம் சரி பார்த்து அதை மண் தயார்படுத்திக்கணும். அதிகமாக தண்ணி எடுத்துக்குதுன்னா அந்த மாதிரி மண் இருக்குங்க. சிகப்பு மண்ணெல்லாம் அதிகமான தண்ணியே எடுத்துக்கும். உள்வாங்கக்கூடிய மண்ணுனா செம்மண் தாங்க. செம்மண்ணெல்லாம் அதிகமான தண்ணி உள்ளே எடுத்துக்கிட்டோன்னா வேரழுகள்லேருந்து கிழங்கு எடுத்துக்கிட்டால் நோவுன்றோம். அந்த மாதிரி நிமட்டான்ன்ற ஒரு நோய் தாக்கி அது பூச்சினால தாக்குதா இல்லை நோயா நம்ம தெரியலங்க. அதனால சூரிய ஒளி ஒரு இம்பார்ட்டன்ட்டுங்க. சூரிய ஒளியிலேருந்து தண்ணியிலேருந்து நல்லா பதப்படுத்தி வச்சுக்கணுங்க.
1: சூரிய ஒளி, தண்ணீர், அப்புறம் மண்ணை எப்படி பதப்படுத்தணும் அதை பற்றி சொல்லிட்டீங்க. மண் பதப்படுத்துறதுல பூச்சிகளோட வேலைகளும் இருக்குங்களா?
2: பூச்சிங்களோட வேலை நிறைய இருக்குங்க. நன்மை தர பூச்சி இருக்குங்க, கெடுதல் செய்கிற பூச்சி இருக்குங்க. கெடுதல் செய்கிற பூச்சினா அது புழுன்னு சொல்லிக்கலாம், மண்ணுக்குள்ளே இருக்கிறது. மண்புழு நம்மளுக்கு நண்பனாக இருந்தால் இன்னொன்று வேர் சப்புற பூச்சி ஒன்று இருக்குது, அதனால தான் உண்டா, அதுதான் நிமட்டானு சொல்கிறாங்க. அது நூல் சைஸில் இருக்குங்க. நல்லா தண்ணி அதிகமாக பாய்ச்சி ஈரப்பதம் மழையோ அடிச்சுட்டு இருந்து தண்ணியும் பாய்ச்சிட்டு அதுவும் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போது பூச்சியோட பயிர் தாக்குறது அதிகமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் பயன்படுத்த வேண்டியதாக வருங்க. அதை கொஞ்சம் பூச்சி மருந்து

0: தவிர்க்கணும்னா நாங்கள் ஈரப்பதத்தை சமநிலையில் வச்சுக்கணுங்க.
1: இந்த பயிருக்கு வந்து மண்ணும் பதமாக இருக்கணும்னா வானிலையோட தொடர்பு எப்படி இருக்கணுங்க?
0: முங்காரில் போடுற வெள்ளமைக்கு வானிலை நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க. எப்படின்னா அப்போ வெயில் இருக்கும், தண்ணி பாய்ச்சிருந்தால ஈர அளவாக கொடுத்துக்கிட்டு என்ன தான் மழை அடித்தாலும் தண்ணி அடித்தாலும் வெப்பம் கரெக்டாக இருக்கிறதுனால அதிக அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அந்த தண்ணி சமமாக போயிருங்க. அதே அடுத்தது கடை போகானப்போ மழை ஜாஸ்தி இருக்குங்க. அப்போது நாங்கள் என்னத்தான் பண்ணாலும் இயற்கைக்கு மிஞ்சினது எதுவும் இல்லைங்க, இயற்கையோட ஒத்த நாங்கள் போகணுங்க. அப்போது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. முங்காரில் வந்து நாங்கள் எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். அடுத்த கடை போகிறதுல வந்து இயற்கை நம்மளுக்கு கை கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி போகலாங்க. இல்லை அது நம்மளை மிஞ்சிட்டு போயிடுச்சுன்னா அதோட சக்திக்கு தாங்க நாங்கள் விளம்பரம் எடுக்க முடியும், அது ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஆனால் வானிலையை பார்த்து நம்ம அந்த சீசனை பார்த்து நாங்கள் விளம்பரம் செஞ்சுக்கிறது கரெக்டுங்க. அவசரப்பட்டு செய்கிறதுனால மழையில் மாட்டிக்கிட்டாலும் வம்புங்க, இல்லை ரொம்ப வெயிலில் மாட்டிக்கிட்டாலும் வம்புங்க.
1: இப்போ வந்து மண் பதப்படுத்தணும்னா தொழு உரங்கள் வந்து என்னென்ன கொடுக்குறீங்க, என்னென்ன உரங்கள் வந்து தேவைப்படுதுங்க மண் பதப்படுத்துறதுக்கு?
0: இயற்கை உரம் அப்படின்னு சொன்னால் நம்ம தொழு உரம்னா மாட்டு சாணம் தாங்க. மாட்டு சாணம், எருமை சாணம் பிளைன்ஸில் கிடைக்குது. இப்போது நீலகிரியில் மாடுகள் குறைவானதுனால நீலகிரியில் எரு குறைஞ்சிருச்சுங்க, எப்படியோ பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. அதனால் இப்போ சமவெளி பகுதியிலேருந்து மாட்டு சாணம் கொண்டு வரோம். அது நீலகிரி விட கொஞ்சம் கம்மி தானே, ஆனால் மாட்டு சாணான்றதுதாங்க இயற்கை உரம். அதனால் மண் எப்போது ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு அஞ்சு மூட்டை காட்டுக்கு ஒரு லோடுன்ற மாதிரி ஒரு 300-400 கூட வருங்க. அந்த கூட கணக்கில் ஒரு 800 கூடையெல்லாம் கொட்டினா பயிர் சீக்கு அடிப்படாது, மண் அதிகமாக சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. அப்போ வந்து நோய் தாக்காது, பூச்சி அரிக்காது, அது வந்து வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் சமமாக வச்சுக்கோங்க. இயற்கை உரம் அப்படின்னா நம்ம நீலகிரியில் எப்படி பயன்படுத்திட்டு இருந்தோன்னா கிடைக்கிற செடியெல்லாம் வெட்டி மாட்டு படுக்கைக்கு போட்டோன்னா அது கூட சாணத்தில் மிக்ஸ் ஆகி அந்த தலையை சாணம்லாம் சேர்ந்து இன்னும் சக்தி வாய்ந்ததாக ஏறிஞ்சுங்க. இப்போது பிளைன்ஸ்லேருந்து கொண்டு வெறும் சாணம் மட்டுத்தாங்க, மாட்டோட சாணம் மட்டும்தாங்க வருது, இது அந்த தலை சத்தெல்லாம் வருது இல்லைங்க. நீலகிரி உரம்னா கொஞ்சம் தலை சத்தோடு வருதுங்க, அது நல்லா சக்தி வாய்ந்ததாக இருக்குது. இயற்கை உரம்னு எடுத்துக்கிட்டால் அதில் தலைச்சத்து, சாம்பல் சத்து, மணிச்சத்து, சுண்ணாம்பு சத்து எல்லாமே நம்ம இயற்கையான மாட்டு சாணத்தில் கிடைச்சிருங்க. அதே மாதிரி மண்புழு உரம், கோழி கழிவுங்க அதெல்லாம் ஒரு இயற்கை உரமாக தாங்க இருக்குது. அதிகமாக ஈரமாக இருக்கிற மண்ணுக்கெல்லாம் கோழி கழிவெல்லாம் ஓரளவுக்கு நல்லா உரமாக அமைதுங்க. அப்புறம் அக்ஷயா அந்த மாதிரி கோகோனட் பீட்டு அதெல்லாம் ஒரு இயற்கை உரமாக பயன்படுத்திக்கிறதுக்கு நல்லதுங்க. மண்ணை புடிப்பில்லாமல் மென்மையான மண்ணாக வச்சுக்கிறதுக்கு பயிருக்கு நல்லா இயற்கை உரங்க உகந்துங்க. அப்புறம் மண்ணில் சத்து குறைஞ்சின்னா நம்ம ஆராய்ச்சி நிலையத்துக்கு எடுத்து போனால் அவங்க என்னென்ன வேணும்னு தேவைப்படுது, என்ன ஜாஸ்தி இருக்குது, என்ன கம்மியாக இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செயற்கை உரமும் யூஸ் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க, உருளைக்கிழங்கு மண் பதப்படுத்தணும்னா செயற்கை உரத்தில் வந்து என்னென்ன உரங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
0: செயற்கை உரம் எப்படின்னா நம்ம அதுக்குன்னு நம்ம அரசாங்கத்தால் ஆராய்ச்சி நிலையமாக அங்கே இருக்குங்க. இன்னொன்று தனியார் கடைகளில் கேட்டு நிறைய விவசாயிகள் மெயினாக இலைகளை பார்த்து தான் நம்ம மண்ணுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கணிக்க முடியும், அதுதான் உண்மை. இலை வந்து கரக ஆரம்பிச்சிருச்சுன்னா தெரிஞ்சவங்க இதை பயன்படுத்தினா இது சரியாயிருந்தாங்க, தெரியாதவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க அதை ஒரு செடி ஃபோட்டோ எடுத்துட்டோம் இல்லை ஒரு செடியே கொண்டு போயிடுறாங்க, கடையில் காட்டும் போது இது இதனால் வந்திருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சரியாச்சுன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது நம்ம அரசாங்கத்தால் நிறுவப்பட்டுருச்சு மண் ஆராய்ச்சி நிலையத்துக்கு தண்ணீர் ஆராய்ச்சி நிலையத்துக்கு கொண்டு போய் அதை மண்ணில் என்ன ஒரு சத்து கம்மியா இருக்கு அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு அதுல எது அளவுக்கு அதிகமா இருக்கு இதனால பாதிப்பு வருதுன்னு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது மூலயமா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இதை பயன்படுத்தணும் இது இவ்வளோதா பயன்படுத்தணும். யூரியா இருக்குங்க, யூரியாலாம் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ 20 கிலோ தாங்க பயன்படுத்தும். ஆனா நம்ம மக்கள் என்ன பண்றாங்க கொஞ்சம் பயிர் நல்லா வளரல அப்படின்னு அளவுக்கு அதிகமா ஒரு துண்டு ரெண்டு துண்டுன்னு போட்டுறாங்க, பழுகல் அந்த மாதிரி வருதுங்க. நிறைய பேர் இப்போ ஆராய்ச்சி நிலையத்தில் போய் கேட்டு அதை மாதிரி பதப்படுத்தி விவசாயம் செஞ்சுட்டு வராங்க, அதனால நல்லா பயனடைகிறாங்க. செயற்கை உரம் என்னென்ன தேவைப்படுதுன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நைட்ரஜன், அது நைட்ரஜன் எங்கே எப்படின்னா நம்ம சொல்கிற காம்ப்ளெக்ஸ் என்பிகே 10 10 10 17 17 17 அந்த மாதிரி இருக்குங்க. அது கிழங்குக்கு 17 17 17 போடுறாங்க. அதுக்கடுத்தது பாஸ்பரஸ், பாஸ்பரஸ்ன்றது வேற கொஞ்சம் நல்லா வச்சுக்கோங்க, வேற எந்த நோய் தாக்காமல் அந்த பாஸ்பரஸ் போடுறதுக்கு பயன்படுங்க. அப்புறம் பொட்டாசியம், பொட்டாசியம் செடியோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு இதில் பயன்படுதுங்க. கால்சியம், இது வேர்க்கு நல்லா உகந்த இதுங்க. அப்புறம் மெக்னீசியம், மெக்னீசியம் நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து அதிகமாக பயன்படுத்தினா பயிர்களுக்கு அபாயம் ஜாஸ்திங்க. அது எவ்வளோ வேணுமோ கடையிலையோ இல்லை ஆராய்ச்சி நிலையத்தை கேட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது. சல்ஃபர்ன்றது மேலே தெளிக்கிறது இருக்குது, மண்ணில் வீசுறது இருக்குது, அடி உரமாக போடுறது இருக்குது, அதை பார்த்து பயன்படுத்திங்க. இது தாங்க செயற்கை உரங்கள். இதை எவ்வளோ பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் அதுக்கு தெரிஞ்ச நிபுணர்கள்கிட்ட ஆராய்ச்சியில கேட்டு பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. நாட்டு எருவு மாதிரி இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக பொடிக்கு எடுத்துக்காதீங்க. ரசாயன கலந்த உணவாக தயாரிச்சிடாதீங்க, அளவாக போட்டுக்கோங்க.
1: இப்போ மண் பதப்படுத்தணும்னா இந்த ரெண்டு கிராப்பு மட்டும் தான் போடணுங்களா, இல்லை பயிர் சுழற்சி முறை ஏதாச்சும் மேற்கொள்ளணுங்களா, எப்படிங்க?
0: பயிர் சுழற்சி முறை மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கிழங்கு போட்டு விதைச்சு அறுவடை செஞ்ச பின்னாடி மறுபடியும் கிழங்கு போடாதீங்க. கோசோ கேரட்டோ அப்படி மாத்துங்க. கேரட் போட்டா மறுபடியும் பூண்டு போடுங்க. பூண்டு முடிஞ்சா பீட்ரூட் போடுங்க. பீட்ரூட் முடிஞ்சா கோஸ் போடுங்க. அந்த மாதிரி மாறி மாறி போடுறப்போ அந்த சுழற்சி முறையில பயிர்களும் நல்லா இருக்கும், விளைச்சலும் அமோகமா இருக்கும். நீங்க கேரட்டே போட்டு இருந்தீங்கன்னா மண் அதோட தன்மை இழந்து கேரட்டும் நல்லா ஆகாது, பீட்ரூட் போட்டால் பீட்ரூட்டும் நல்லா ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு பயிரும் மண்ணில் இருக்க சத்தை உறிஞ்சுற தன்மை அதுக்கு நிறைய இருக்கு. இப்போ பீட்ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாக்குறதுக்கு பீட்ரூட் மாதிரி, அது நல்லா இருக்கிற சத்தில உறிஞ்சிருங்க. நெக்ஸ்ட் அது கேரட் விட்டா கேரட் செட்டே ஆகாது. ஆனால் பயிர்லேயே கிழங்கு வந்து எந்த சக்தியும் அவ்வளோ உரிய தன்மை இல்லைங்க. இந்த மலை மாவட்டோட பயிர்னா அது கிழங்கு தாங்க. கிழங்கு வந்து தான் நம்ம நீலகிரி மண்ணை நல்லா வச்சுக்கும். அதனால வருஷத்துக்கு ஒரு டைமாவது கிழங்கு போடுறத கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் அது சுழற்சி முறையாக நீங்கள் கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி கோஸு அந்த மாதிரி மாறி மாறி இங்கிலீஷ் காய்கறியை போட்டுக்குங்க.
1: சரி, இந்த வருடம் தண்ணீர் பற்றாக்குறை அதிகம், இந்த வறட்சினால உருளைக்கிழங்கு சாகுபடி எப்படி சமாளிக்கிறீங்க?
0: இல்லை, தண்ணீர் பற்றாக்குறை வந்து எல்லா வருடமும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த வருடம்னா மேட்டங்கையெல்லாம் ரொம்ப அடிபட்டுச்சுங்க, அது தண்ணியே இல்லாமல். இப்போது அடுத்த வருடம் இதே எல்லினா தொடர்ந்துச்சுன்னா அடுத்த வருடமே தண்ணி இருக்காதுங்க. விவசாயம் செய்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிரும். எல்லாம் போர்வெல் தண்ணியெல்லாம் நின்றும், ஊத் தண்ணி நின்றும். இப்போ நம்ம மலையிலேருந்து சோலையெல்லாம் இருக்குது பக்கத்தில், அதுலேருந்து வர தண்ணியெல்லாம் நின்றுச்சுன்னா அடுத்த வருடம் இந்த உருளைக்கிழங்கு சாகுபடி செய்ய முடியாதுங்க. கேரட்டு செய்ய முடியாது, பூண்டு எதுவும் செய்ய முடியாதுங்க. கிழங்குனா நான் போட்டது கொஞ்சம் லேட்டாக போட்டதுனால ஓரளவுக்கு ரெண்டு மழை பெஞ்சதுனால தப்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் தண்ணி அடித்து கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் போக எல்லாம் கேரட்டுக்கெல்லாம் எனக்கு தண்ணி பத்துமான்றதே ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. எப்படின்னா கிழங்கு எடுத்துட்டு கேரட் போடணும், இல்லாட்டி பூண்டு போடணும், இல்லை பீட்ரூட். அது ரெண்டாவது விளைமைக்கெல்லாம் தண்ணியே இருக்காதுங்க. அது அடி சொல்ல, இப்போ ரெண்டாவது விளைமை போடலாமா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் டேங்கர் லாரியில் ஓட்டுற வசதியால் இல்லைங்க. டேங்கர் லாரியில் நிறைய பேர் ஓட்டி எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியலங்க. ஒரு டேங்கர் லாரி 8,000 லிட்டரு, ஒரு டேங்கர் லாரி 12,000 லிட்டருன்றாங்க. 7,000 ரூபா 8,000 ரூபா கொடுத்து தண்ணி ஓட்டி அது அடிக்க, இப்போ இல்லை அடித்த வெயிலில் பூமியெல்லாம் அப்படியே வெந்து போன மண் மாதிரியே இருக்குது. மழையிலேயே அந்த டேங்கர் லாரி தண்ணி ஓட்டினாலே 2 மூட்டைக்காடு 3 மூட்டைக்காடு சமாளிக்கிறதே கஷ்டம். இதை ஓட்டி எப்படி கிழங்கு கேரட்டெல்லாம் காப்பாற்றுறாங்கன்னு தெரியலங்க. நானும் பார்த்துட்டுருக்கேன், டெய்லி டேங்கர் விவசாயிங்க கொண்டு போய் ஊற்றி விவசாயம் பண்ணிட்டு வராங்க. ஆனால் ரேட் விற்கிதுங்க, விளைச்சல் இல்லைங்க.
1: சரிங்க, இந்த உருளைக்கிழங்கு சாகுபடியில் பயிர் சுழற்சி முறை இந்த பங்களிப்பு வந்து எப்படி இருக்குங்க? உருளைக்கிழங்கு சாகுபடியில்
0: பயிர் சுழற்சி முறைனா அது எப்போதும் நடக்கிற மாதிரிங்க. ஃபஸ்ட்டு உழவோ எருவு போடுவோம், அப்புறம் ரோட்டாவேட்டர் வச்சு அடிப்போம். அந்த சுழற்சி முறையெல்லாம் ஒன்றும் பாதிக்கலைங்க. நம்மளுக்கு பாதித்ததே வந்து எல்லாம் நல்ல தண்ணி தான். தண்ணி இல்லாததுனால என்ன சுழற்சி முறை பண்ணுறதுங்க? கிழங்கு போட்டு தான் ஆகணும். கிழங்கு இப்போ நான் சொன்னேன், கிழங்கு போட்டு 4 ஏக்கரை பாதிக்கப்பட்டுச்சுன்னு. அது என்ன சுழற்சி முறைன்னு எடுத்துக்கிறதுங்க. மறுபடியும் கிழங்கு போடுறதா, அது கேரட்டு விதைக்கணுமா, அந்த மாதிரி யோசிக்கிறது. ஏன்னா சுழற்சி முறை பண்ண முடியாதுங்க. ஏதோ இப்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மழை பெய்யுதுங்க நம்ம ஏரியாவில், அது வச்சே சமாளிக்க முடியலைங்க. எல்லாம் அரைகுறை விளைமை ஆயிடுச்சுங்க. சுழற்சி முறையே பண்ண முடியலைங்க. அப்படி இப்போ என்ன போடுறதுனே தெரியலைங்க. அதான் நான் சொன்னேன், ரெண்டாவது போகம் என்ன போடலாமா வேண்டாமனு யோசிக்க வேண்டியதாகிடுச்சுங்க.
1: இப்போ இந்த உருளைக்கிழங்கு விதை தேர்வு அதை பற்றி சொல்லுங்கள்.
0: உருளைக்கிழங்கு விதை தேர்வு பண்ணுறதுன்னா முங்காரில் நாங்களே விதை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லையா மேட்டுப்பாளையத்தில் நம்ம மண்டின்றோம் வியாபாரிகள், அவங்க வந்து விதை நம்மளுக்கு கடனாக கொடுப்பாங்க. இல்லை நம்ம அரசாங்கம் NCMSல போய் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அது வந்து ஜலந்தர் பட்டி அப்படின்னு நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க, அது நல்லா இருக்குங்க விதை. ஆனால் அது ஹைபிரிடு. நம்ம ஜோதி அந்த மாதிரி கொஞ்சம் நாட்டு வகையை சேர்ந்ததுன்னா நம்ம மேட்டுப்பாளையம் போய் வாங்கிட்டு வரலாங்க. இல்லைன்னா இங்கே நம்ம ஊட்டியில் மார்க்கெட்லேயும் விதை கிடைக்குங்க. நம்மளும் தயாரிச்சிக்கலாம், விதை வெளியிலையும் வாங்கிக்கலாம். அப்புறம் நஞ்சநாடில் நம்ம ஃபார்ம் விதைங்க இருக்குது, அதை கொடுப்பாங்க, அதெல்லாம் போட்டு.
1: உருளைக்கிழங்கு சாகுபடியில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன
0: இருக்குது? உருளைக்கிழங்கு சாகுபடியில் கவனிக்க வேண்டியது முக்கியமாக நோய் தாங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல நோய் இப்போ தாக்கிடுச்சுன்னா அதை சரி செய்கிறதுன்னு மிக கடினம். அதுக்கு நம்ம முன்கூட்டியே மருந்துகளை தெளித்து காப்பாற்றி வச்சுக்கிட்டோன்னா, எருவு மருந்து அதெல்லாம் தெளித்து காப்பாற்றி வச்சுக்கிட்டோன்னா அதோட சவால்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இப்போது நோய் அப்படின்னா இலை சருகல், தண்டு அழுகல் நோய் அதெல்லாம் வருங்க. அதுக்கெல்லாம் மருந்து இருக்குங்க, அதெல்லாம் அடித்து நம்ம காப்பாற்றிக்கணும். இல்லை இப்போது கேரட்டுனா கூட 1 மாதத்துக்கு அப்புறம் மருந்தடிக்கலாம். கிழங்கு அப்படி இல்லைங்க, முளைச்சி வரும் போதே மருந்தடிக்கணும். கடைசி 15 நாள்

0: இருக்கும் வரைக்கும் அதை நோய் தடுப்பு மருந்தை தெளிச்சு தாங்க நம்ம காப்பாற்றியாகணும்.
1: உருளைக்கிழங்கு சாகுபடியில் இந்த மகசூலை பற்றி சொல்லுங்கள்.
0: உருளைக்கிழங்கு சாகுபடியில் மகசூல் எப்படின்னா நல்லா விளைஞ்சுன்னா ஏக்கராக்கு 100 துண்டு 120 துண்டில் விளையும். இன்னும் நல்லா விளைஞ்சுன்னா ஹைப்ரிட் கிழங்கெல்லாம் 150 துண்டு அப்படியெல்லாம் விளைஞ்சிருக்காங்க. அதுக்கு மேலே விளையிறாங்களே என்னன்னு நம்மளுக்கு தெரியலிங்க, நம்ம அது வரைக்கும் விளைஞ்சிருக்கோங்க.
1: சரிங்க, இதுவரை உருளைக்கிழங்கு சாகுபடியை பற்றி உங்களோட விவசாய அனுபவத்தை பற்றி, இந்த வருஷம் இந்த எல்நினோ எந்த அளவில் பாதிச்சிருக்கு உருளைக்கிழங்கு சாகுபடியில் அதை பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை உருளைக்கிழங்கு சாகுபடி குறித்து விவசாயி சாந்தகுமார் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ஜி மகேந்திர பிரபு. இனி கிராமிய பாடல்

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தகவல் களஞ்சியம்.
1: பால் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் பின்பற்ற வேண்டிய வியாபார உத்திகள் குறித்து கேட்கலாம். இந்திய நாடானது உலக அளவில் பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. 2021-22 ஆண்டில் இந்தியாவின் பால் உற்பத்தி 2020 மில்லியன் டன்னாக உள்ளது. நாட்டின் மொத்த பொருளாதாரத்தில் 5% பால் பண்ணை தொழில் மூலம் கிடைக்கிறது. பால் உற்பத்தியைப் போலவே அதன் வணிகமும் அதிகரித்துள்ளது. இது இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் அரிசி மற்றும் கோதுமை ஆகிய இரண்டு பொருட்களின் மதிப்பை விட அதிகம். எண்ணற்ற விவசாயிகள், குறிப்பாக பெண்கள், சிறப்பாக செயல்பட்டு பால் பண்ணை தொழிலில் வெற்றியும் பெறுகின்றனர். பால் தொழிலானது ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக உள்ளது. கிராமப்புறங்களில் மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவு செய்வதில் கால்நடை வளர்ப்பு முக்கிய பங்காற்றுகிறது. சற்று பெரிய அளவில் பால் பண்ணை வைத்திருப்பவர்கள் பாலை நல்ல விலைக்கு நேரடியாக விற்றது போக மீதமுள்ள பாலை மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கின்றனர். மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை எளிய முறையில் தயாரித்தாலும் இதனை சந்தைப்படுத்துவதில் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். மக்களின் தேவையறிந்து சுயதொழில் முனைவோர்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்தாலும் அனைவராலும் வெற்றி பெற இயலுவதில்லை. இதற்கு சந்தைப்படுத்துதல் குறித்த விழிப்புணர்வு இல்லாததே முக்கிய காரணமாகும். சுயதொழில் முனைய விருப்பமுள்ளவர்கள், இல்லத்தரசிகள், உற்பத்தியாளர்கள் பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றினால் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் நிச்சயம் வெற்றியடையலாம். நுகர்வோர்களின் தேவையறிதல். தற்போது மாறிவரும் உணவு பழக்க வழக்கங்களால் நுகர்வோர் சுவையான ஆரோக்கியமான உணவுகளை வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். உடல் ஆரோக்கியத்திற்கும் சத்தான உணவிற்கும் அவர்கள் அளிக்கும்

0: தத்துவமே இதற்கு காரணம். நுகர்வோரின் எண்ணங்களை அறிந்து தேர்வு செய்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அடுத்து நேரடியான விற்பனை. இடைத்தரகர்களுக்கு இடமின்றி உற்பத்தியாளர்கள் பாலில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான பால்கோவா, கேரட், நறுமணப்பால், பன்னீர், நெய், குலாப் ஜாமுன், தயிர் போன்ற பொருட்களை நேரடியாக விற்பனை செய்ய வேண்டும். இம்முறையில் சிரமம் இருப்பினும் தொடர் கடின உழைப்பு மற்றும் மாற்று சிந்தனை இருந்தால் நிச்சயம் வெற்றியடையலாம். தரமான பொருட்களை உற்பத்தி செய்தல். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறமும் தம்போல் செய்யின். இந்த திருக்குறளானது வாடிக்கையாளர்களையும் தம்மை போல் கருதி வாணிகம் செய்ய வேண்டும் எனவும் வாணிகம் செய்வதில் கடைபிடிக்க வேண்டிய நடுநிலைமை பற்றியும் குறிப்பிடுகிறது. தரமான பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதே சந்தையில் நிலைத்து நிற்க பெரிதும் உதவும். பொருள் கொடுத்து கொள்ளார் இருள் எனும் பழமொழியின் அர்த்தம் பணம் தந்த யாரும் இருளை வாங்குவதில்லை. அதுபோல தங்கமாகவே இருப்பினும் தரம் இல்லையெனில் அதற்கு மதிப்பில்லை. எனவே தரம் என்ற மந்திரம் வெற்றியின் தந்திரம் என்பதை மனதில் கொண்டு தரமான பொருளை தயாரித்து அளிப்பதன் மூலம் நிலையான வெற்றியடையலாம். தனித்துவத்தை ஏற்படுத்துதல். தரமான பொருட்களை கொண்டு சுகாதாரமான முறையில் மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரித்து சரியான முறையில் சேமித்து வைக்க வேண்டும். மேலும் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு என தனி அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த கடைக்கு சென்றால் மட்டுமே இந்த தரத்தில் இந்த சுவையில் நல்ல பொருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நுகர்வோருக்கு ஏற்படுத்த வேண்டும். விளம்பரப்படுத்துதல். நுகர்வோர் என்றுமே தாங்கள் அறியாத ஒரு பொருளை வாங்க விரும்புவதில்லை. ஆக உங்கள் பொருளின் விற்பனையை அதிகரிக்க வேண்டும் எனில் நுகர்வோருக்கு அப்பொருள் குறித்த தகவல்களையும் ஊட்டச்சத்து விவரங்களையும் துண்டு பிரசுரங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். இவ்வாறு நுகர்வோர்களிடம் விளம்பரப்படுத்தும் போது அந்த பொருளுக்கான தேவையை அதிகரித்து விற்பனை செய்யலாம். என்றும் வாடிக்கையாளரே சிறந்த விளம்பரதாரர். அவர்கள் விரும்பும் வகையில் தரமான பொருட்களை வழங்கும் பட்சத்தில் உற்பத்தியாளர்களுக்கான விளம்பரம் தானாக தேடி வரும். மேலும் செயற்கை மனமூட்டிகள் மற்றும் நிறமூட்டிகள் இன்றி இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது, தயாரிக்கப்பட்ட தேதி, காலாவதியாகும் தேதி, இந்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி சத்துக்கள் போன்றவற்றை குறிப்பிட்டு விற்பனை செய்யலாம். மேலும் மக்களின் அன்றாட வாழ்வில் பயன்படும் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும். நுகர்வோரின் தேவையறிந்து அளவாக தயாரித்து விற்பனை செய்வதன் மூலம் அதிகப்படியாக உற்பத்தி செய்து விற்க முடியாமல் வீணாவதை தவிர்க்கலாம். விற்பனை மையம் சிறிய அளவில் இருந்தாலும் சுகாதாரமான முறையில் இருந்தால் நுகர்வோர் நிச்சயம் விரும்புவர். எனவே தரமான, தனித்துவமான, சுவையான, சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றும் போது நுகர்வோர் கவனம் ஈர்க்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பால் பொருட்களுக்கான தேவை அதிகரித்து உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்கும்.
1: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நினைவுகள் இதம் தரும். அந்த நினைவுகளோடு இதம் தரும் பாடல்களை கேட்டால் நினைத்தாலே இனிக்கும்.
1: இதயம் ராத்திரியில் இசையாலமைதி.
0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9:00 வரை நினைத்தாலே இனிக்கும். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 140க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் வாகனங்கள் விற்பனையும் கடந்த மாதம் இதுவரை இல்லாத

0: அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் ஊரக பகுதிகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி மற்றொரு பதிவில் கூறியுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014 135 இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2 இருப்பதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 5,41,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை +2 தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவக் குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தவிக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர் புகார் அளிக்கலாம் என்றும் இதுதொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்தரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, மது வாங்கிய போது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் மகளிர் 65 கிலோ எடைப்பிரிவில் பரிஷ்மிதா கோகோய் தங்கப்பதக்கம் வென்றார். டிட்லி மாஜி 2 வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றினார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அரிஹா பங்கம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்ற உலக செப்பாக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் இகா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரானேஷ் பட்டம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.

0: நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நேயர்கள் கேட்டு ரசிக்கிருப்பது நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும், காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். அதாவது இரவு நேரம் அப்படின்னு வந்துருச்சுனாலே நிறைய பேர் அப்படியே வந்து ரெஸ்டாகி ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருப்போம். இப்போ தான் களப்படைஞ்சா பாடா அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்போம். என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அதே நேரத்தில் நாளைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா நிறைய பிளான் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு நடுவில் அப்படியே நம்மளுடைய விருப்ப பாடல்கள், இந்த இரவு நேரத்தில் கேட்கக்கூடிய பாடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தரக்கூடிய இதம் வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஒரு சுகமான ஒரு சுகம் அப்படின்னே வந்து நம்ம நிச்சயமாக வந்து சொல்லி ஆகணும். அப்படி வந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள் 9344-1901-08 ஆகிய இந்த எண்களுக்கு வழக்கமான நேயர்களும் புதிய நேயர்கள் 8300-1901-08 அப்படின்ற இந்த எண்ணுக்கு புதிய நேயர்கள் இணைப்பில் வரலாம். அதே நேரத்தில் 8300 இந்த எண்ணில் வந்து வாட்ஸ்அப் வழியாக எல்லா நேயர்களும் உங்களுடைய பாடலினுடைய விருப்ப பாடல்களை வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். மற்றும் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள், புதிய நேயர்கள் அதே போல் வராத வழக்கமான நேயர்களுக்கு வந்து நாம் வந்து மிக முக்கியமாக அவர்களுக்கு வந்து வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி மற்ற நேயர்களை வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த நாள் முழுக்க நிறைய வழக்கமான நேயர்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, எப்படியாவது இந்த நிகழ்ச்சியில் லைன் பிடிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி புதிய நேயர்கள் அப்படின்றவங்களுக்கு செப்பரேட்டான இன்னொரு இணைப்பும் இருக்குது, அவங்களுக்கும் வந்து நம்ம வழி தந்து நிகழ்ச்சியை வந்து கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல் நேயர் இணைப்பில் வராரு. அதற்கு முன்பதாக நிகழ்ச்சியில் உங்களோட இணைவது நான் உங்கள் அன்புத்தோடன் ஆர்ச்சி ராகவே
1: நல்ல மிஸ்டர் நான் கீழே இன்னைக்கு இந்த கெத்தர் ரோட்ல கார் மட போயிட்டு இப்பதான் வந்தேன் அந்த கெத்துக்கு மேலே பாத்தீங்கன்னா அந்த முள்ளும் மலரும் படத்துல வரும் செந்தாழம் புவியில் வந்தாடும் தண்டல் அந்த பாட்டு வர மாதிரியே அந்த இன்னைக்கு ரோடு அப்படி இருந்தது.
0: சரி சரியா,
1: ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது.
0: எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சாலை 43 கொண்டை ஊசி வளைவு கொண்ட சாலை, ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக போலாம். இப்ப வந்து என்ன பாடலோட நிகழ்ச்சியில பயணிக்க போறோம் சொல்லுங்க.
1: எனக்கு உழவன் மகன் திரைப்படத்துல இருந்து உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படிங்கிற பாடல், என்னுடைய மகள்கள் பெரிய பொண்ணு பாரதி, சின்ன பொண்ணு சிவார்த்தனி, இவர்களுக்காக நான் கேட்கிறேன்.
0: ஓகே, டிஎம் சவுந்தரராஜன் சத்யராஜ் அவர்களுக்கு வந்து குரல் கொடுத்திருப்பார். அருமையான பாடல் கேட்போம். நன்றிங்க. பாடல் வந்து கேட்போம். ஸ்டே டியூன்ட் ஆன் போலங்கள்.

நேரில் தொடர்ந்து நினைத்தலை நீக்கும் கேட்கலாம். 8:30 இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நாடாளுமன்ற நடவடிக்கை குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல்.

வெல்கம் பேக் அன்புலங்களை 8:30 ஆயாச்சு. இணைந்திருக்கிறோம் ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில. முதல் நேர் வந்து பேசினார் இல்லைங்களா, மஞ்சுளும் சிவகுமார் ஒரு அற்புதமான இடத்துலேருந்து ஒரு அற்புதமான பாடல் வந்து கேட்டார். உழவன் மகன் திரைப்படத்திற்காக. என்னங்க நீங்கள் விஜயகாந்த் போல சத்யராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் சிவாஜி அவர்களுக்கு வந்து டிஎம் சவுந்தரராஜன் அவருடைய குரல் வந்து ஒரு ரெகுலரான ஒரு வந்து ஒரு குரல் இல்லைங்களா. ஆனால் அதையும் தாண்டி சில பாடல்கள் விஜயகாந்த் அவர்களுக்கும் சரி, அதே மாதிரி சத்யராஜ் அவர்களுக்குமே வந்து டிஎம் சவுந்தரராஜன் அவருடைய குரல் வந்து ஒரு ரேரஸ்டான வாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி சில பாடல்கள் கேட்கும்போது இந்த பாடல் தான் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளே கொஞ்சம் வந்து அந்த

இல்ல மயங்கர்னல் அப்படியே சொல்லி நம்ம யோசித்துருவோம். அந்த மாதிரி திருப்பி மீண்டும் அதே மாதிரி நான் எந்த பாடலை சொன்னாலும் அந்த பாடலை மீண்டும் கேட்டு ரசிப்போம். தாய்நாடு திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா மற்றும் குழுவினர் பாடியது மனோஜ் கியானோட எஸ் எம் எப்ளா சத்யராஜ் அவரோட நடிப்புல ஸ்டேடியூ.

0: இனிக்கும். உண்மையாகவே மனதை வருடக்கூடிய அற்புதமான பாடல்களெல்லாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அன்பு உள்ளங்களை நாம் இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் உங்கள் கூட நான் இணைந்திருப்பது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ச்சி ஆர்ச்சி ராகவேந்திரா. அதாவது நான் ஆரம்பத்தில் நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் சொன்ன மாதிரி பல பாடல்கள் அப்படியே எடுத்துக்கிட்டோன்னா மயிலரகாய் நம்மளுடைய மனதை வந்து வருடாமல் இருக்காதுங்க. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் கேட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பு அழைப்பாளரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: எப்படி இருக்கிறீங்க மகா?
1: நல்லா இருக்கேன் சார். நிலையத்துல எல்லாம் இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கணும். எப்படி இருக்கு தாராபுரம்?
1: தாராபுரம் நல்லாதான் இருக்கு சார். அடிக்குது. அதாவது சார், புது நேயருக்கு வழி விடுங்கன்னு சொல்றீங்களா சார்?
0: இல்ல, நீங்க வந்து சரியாக கவனித்தால் தெரியும், புதிய நேயர்கள் மற்றும் இணைப்புக்கு வராத வழக்கமான நேயர்கள். இப்ப நீங்களும் இணைப்புக்கு வராத வழக்கமான நேயர் தானே? அப்படிதான் சொல்றோம்.
1: அல்ல சார், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வரும்போது புதிய நேயர் பழைய நேயர் கிடையாது. யாரு வந்து பேசுற பேச்சு நம்ம நெஞ்சில ஒட்டிக்குதோ அவங்களோட தான் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க எல்லாருமே.
0: இல்ல, எதுவாக இருந்தாலும் புதிய நேயருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அவருக்கான பிரத்யேக எண் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கணும். அறிமுகம் நேயர்களையும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் இல்லையா?
1: அல்லது சார், இப்ப ரஜினிகாந்த் புது அவரை சொல்லிட்டு நடிகருக்கு வழிவிடுன்னு நம்ம சொல்றோமா?
0: நிகழ்ச்சியில எல்லாருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அதை நீங்க வந்து அப்படிதான் புரிஞ்சுக்கணும். நிகழ்ச்சியில என்ன பாடல் சொல்லுங்க?
1: அவள் தொடர்கதையில் இருந்து என்னடி உலகம், இதுல எத்தனை கலர்.
0: அந்த பாடல் தான் வேணுமா?
1: ஆமாங்க சார், அதுதான். அது உண்மையான ஒரு பாட்டு.
0: ஓகே, எதனால இந்த பாடல் விரும்பி கேக்குறீங்கம்மா?
1: அதான் சார், என்ன உலகத்துல பாருங்க, நீங்க உலகத்தை பாருங்க, இது என்னடி உலகம், இது எத்தனை கலகம், கலகமா தான் இருக்கு. மோஸ்ட்லி
0: ஓகே, இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். மிக்க நன்றிங்க அழைத்தமைக்கு. ரெண்டு பேரும் பாடுவீங்களா அந்த பாடல?
1: பாடுங்க சார். பாட்டு வராது,
0: ஒரு முயற்சி பண்ணுங்க பாப்போம். பாடுங்க ரெண்டு வரி நாளைக்கு பிற்பகல் 12:10 ஸ்நேகிதே நிகழ்ச்சியில சொல்லலாம். இப்ப அழைத்தமைக்கு நன்றிமா, பாடல் கேட்போம். நன்றி.

0: எம் எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில் எல்ஆர் ஈஸ்வர்லி அவர்கள் பாடிய பாடல் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக கேட்டோம். பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:42. நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைப்போர் அடுத்த அன்பளிப்பாளர் வருக, வணக்கம்.
1: இனிமையான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: எப்படி இருக்கீங்க ராமகிருஷ்ணன்?
1: அருமையா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறோம்?
1: ஒரு அருமையான பாடல், அச்சாணி படத்தில் இருந்து தாலாட்டு பிள்ளை ஒன்று. அந்த பாடல்
0: இரவு நேரத்தில் தாலாட்டு பாடலாம்,
1: அருமையா இருக்கு. இந்த நேரத்தில் அந்த பாட்டு கேட்க அப்படியே தூக்கம் வந்துடும்.
0: தூக்கமே வந்துடும்.
1: ஆமா,
0: ஓகேங்க, பாடல் கேட்கலாம். நன்றிங்களே தமக்கு.
1: வாய்ப்புக்கு நன்றி.

பி சுஷிலா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் இவங்களுடைய குரல்ல இளையராஜாவோட இசையமைப்புல வாளியின் பாடல் வரிகள் ஒரு அற்புதமான தாலாட்டு பாடல் கேட்டோம். அச்சாணி திரைப்படத்திற்காக நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும், காலத்தால் அழியாத திரை இசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட். நிகழ்ச்சியில அடுத்ததாக வாட்ஸ்அப் வழியா நமக்காக வந்து ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப் வழியாக தன்னுடைய விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்கிறாரு. ரமேஷ் ஊட்டியிலிருந்து இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இது நம்ம பூமி திரைப்படத்திலிருந்து வானமலை போல. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதுவும் நைட் நேரத்தில் கேட்கறதுக்கு ரொம்பவுமே அற்புதமாக இருக்கும். ப்ளீஸ் பிளே திஸ் சாங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவருக்காகவும் எல்லாருக்காகவும் யேசுதாஸ் அவருடைய குரலை இளையராஜாவோட இசையமைப்பில் வாளியின் பாடல் வரிகளில் கேட்போம், ரசிப்போம். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

தெற்கு தெருமச்சான் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் தேவாவோட இசையமைப்பில் கேட்டோம். கேட்ட பாடலுக்காக வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்திருந்தாங்க. பழனி நரிக்கல் பட்டியிலிருந்து தமிழரசன், வெங்கடாச்சலபதி மற்றும் கமலவேணி இவங்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:55. நிகழ்ச்சியினுடைய

நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நிறைவு பாடல் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பாடலுக்கு இரண்டு நேயர்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. உதகை மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா மற்றும் பாம்பே கேஸ்டல் சாந்தகுமார், இவங்களுக்காக ஒரு அருமையான பாடல் எங்களுக்காக வந்து வழங்குங்க அப்படின்னு சின்னவர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்போம். இணைந்திருங்களது ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமகிட்டு.

இளையராஜாவோட இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய இந்த பாடலோட நிறைவு பெறுது நினைத்தாலே இனிக்கும். நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே ராகவேந்திரா.

0: കോഴിക്കോട്, കണ്ണൂർ, വയനാട് ആൻഡ് കോഴിക്കോട് ആർ നോ അണ്ടർ റെഡ് അലർട്ട്. ദീസ് ഡിസ്ട്രിക്ട്സ് വേ അണ്ടർ ഓറഞ്ച് അലർട്ട് അണ്ടിൽ ദ ആഫ്റ്റർനൂൺ. ഫോർ അതർ ഡിസ്ട്രിക്ട്സ് ആർ അണ്ടർ ഓറഞ്ച് അലർട്ട് നൗ, ഇൻഡിക്കേറ്റിംഗ് ഐസൊലേറ്റഡ് വെരി ഹെവി റെയിൻഫോൾ. യെല്ലോ അലർട്ട് ഈസ് ഇൻ ഫോഴ്സ് ഫോർ ദ റിമൈനിംഗ് 6 ഡിസ്ട്രിക്ട്സ് ഓഫ് കേരളം. റെയിൻ അലർട്ട്സ് ഹാവ് ബീൻ ഇൻ ഫോഴ്സ് അക്രോസ് ഓൾ ഡിസ്ട്രിക്ട് ഓഫ് ദ സ്റ്റേറ്റ് ഫോർ ദ പാസ്റ്റ് 1 week. യെല്ലോ അലർട്ട് ഹാസ് ബീൻ ഇഷ്യൂഡ് ഫോർ 10 ഡിസ്ട്രിക്ട്സ് ഓൺ സാറ്റർഡേ. ദ ഇന്റൻസിറ്റി ഓഫ് റെയിൻഫോൾ ഇസ് എക്സ്പെക്ടഡ് ടു ഡിക്രീസ് ഫ്രം സൺഡേ ഓൺവേർഡ്സ്. സ്മിതി എം പള്ളുരുത്തി, ആകാശവാണി ന്യൂസ്, തിരുവനന്തപുരം.
1: In Odisha, even as flood-hit people are struggling to recover from the extensive damage caused by the recent floods, another spell of heavy rain is threatening to compound their woes. More from our correspondent.
2: The India Meteorological Department has issued a red warning for the state, forecasting widespread heavy to very heavy rain over the next 24 hours, with heavy rainfall likely to continue for 3 days. The Salandhi and Jalaka rivers are flowing above danger levels, posing fresh flood threats to Mayurbhanj, Baleswar, Bhadrak and Keonsar districts. Meanwhile, many flood-affected families are still struggling for essential relief materials and cattle fodder, while extensive crop losses have added to their distress. Prakash Das for Akashvani News, Bhubaneswar.
1: India's market regulator, SEBI, has said in its annual reports that the capital markets remained resilient during the financial year 2025-26 despite global uncertainties. It said India retained the top position globally in the number of initial public offerings and ranking third in funds raised. According to the report, despite decline in corporate bond mobilization by 8.4% to 9.1 lakh crore rupees, primary equity market remained strong. Public debt issuances rose nearly 39%, while municipal bond fundraising surged to 1,756 crore rupees through 14 issues. On to sports. At the Asian Youth and Junior Weightlifting Championships in Tashkent, India's Thitli Maji clinched a silver medal in the women's 45kg category, marking an impressive start for the country. She secured the medal with a total lift of 145kg, comprising 65kg in the snatch and 80kg in the clean and jerk. In Korea Masters Badminton, Indian shuttlers Rakshita Ramraj and Ashmita Chaliha have entered the women's singles semi-finals at Assen. And now before we end the bulletin, the headlines once again. Parliament clears MSME Development Amendment Bill to ensure faster payments and quicker dispute resolution. External Affairs Minister Dr. S. Jaishankar says relations with Pakistan can only move ahead in an environment free of terror, hostility and violence. New Delhi reiterated its call for safe and unhindered navigation in international waters. Government e-marketplace completes 10 years with cumulative procurement crossing 20 lakh crore rupee mark. Alert issued for very heavy rain in Haryana, Chandigarh, Delhi, Kerala and Odisha. And in Asian Youth and Junior Weightlifting Championships, Thitli Maji clinches silver medal in women's 45kg category. That is all in the news at 9. Good night.
3: நேரம் 9:15.
4: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் அப்பணிகளுக்கான தமிழ்நாடு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு அவர்கள். வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027, இதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, இந்த பணி பற்றி சொல்லுங்க சார்.
6: மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 அரசு ஆணை என்பது June 2025 பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வந்துட்டு 1872 ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு 10 இயர்ஸ் 1881 இப்படி நடந்துகிட்டே வந்துச்சு. 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அரசாணையெல்லாம் வந்து வெளியாச்சு. பட் கோவிட் தொற்றின் காரணமா அந்த 2021 நடைபெறவிருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு கைவிடப்பட்டது. இப்ப 2027 வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மறுபடியும் நடத்துறதுக்கு ஆயத்த பணிகள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கிட்டது. தமிழ்நாட்டிலையும் வந்து முதல் கட்டத்திற்கான இந்த பணி வந்து தொடங்கிவிட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கும் தகவல்கள் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதிகள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இதை வந்து நம்ம பயன்படுத்த போறோம். அதனால மக்கள் வந்து அச்சம் இல்லாமல் சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு

0: தாண்டி அவங்க வீட்டுக்கு யாரு கணக்கெடுப்பாளர்கள் வர்றாங்களோ அப்ப வந்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை கொடுத்தாங்கன்னா இது உறுதுணையா இருக்கும்.
1: நிச்சயமா சார், கணக்கெடுப்பு பணி ஏன் நடக்குது அப்படிங்கறது நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருந்தது. ஆனா ரொம்ப சிறப்பா வந்து நீங்க வந்து சொல்லிருக்கீங்க ஏன் நடக்குது, என்ன நோக்கத்திற்காக அரசு வந்து இதை நடத்துறாங்க அப்படின்றத சொல்லிருக்கீங்க. இதற்கு முன்பாக நடைபெற்ற கணக்கெடுப்பு பணிகளுக்கும் தற்போது நடக்கக்கூடிய கணக்கெடுப்பு பணிகளுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கு சார்?
0: இதுக்கு முன்னாடி லாஸ்டா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியால வந்து 2011 வருடம் நடைபெற்றது. 2011 வருடம் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரைக்கும் மொத்தம் 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கு. இப்ப நடக்கவிருக்கிறது வந்து 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நாடு விடுதலை அடைந்த பின் பார்த்தோம்னா இது 8வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் முதல் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வழியாக நடத்தப்படக்கூடிய ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மேனுவலா தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சஸ் 2027 தான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் டிஜிட்டல் சென்சஸ். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்னு சொல்லலாம், ஒரு டிஃபரன்ஸ்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் முதல் முறையாக அந்த சுய கணக்கெடுப்பிற்கான வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செல்ஃப் எனுமரேஷன் நம்ம சொல்கிறோம், அந்த செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சென்சஸ்லாம் இல்லை. இந்த சென்சஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செல்ஃப் எனுமரேஷன் ஃபெசிலிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
1: ரெண்டு விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க சார், ஒன்னு டிஜிட்டல் முறையில இந்த கணக்கெடுப்பு பணி நடத்தப்படுது அப்படிங்கிறது, இன்னொன்னு சுய விவரங்களை வந்து முதல் முறையா இந்த முறை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நாம இருக்கிறது தற்போது டிஜிட்டல் யுகம் தான், எல்லார் கையிலயுமே வந்து மொபைல் இருக்கு. சோ எல்லாருமே வந்து அதை பயன்படுத்துற அளவுக்கு வந்து நல்லா வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து இந்த டிஜிட்டல் முறையில நடத்தப்பட உள்ள இந்த கணக்கெடுப்பு பணிக்காக வந்து பாத்தீங்கன்னா போர்ட்டல்ஸும் ஆப்ஸும் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க, அதை பற்றி விரிவா சொல்லுங்க சார்.
0: இந்த டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்றதுனால எல்லாமே ஆப்ஸ் போர்ட்டல்ஸ் ஆன்லைன் மூலமா தான் இந்த என்டையர் சென்சஸ் எக்ஸசைஸுமே நடந்துகிட்டு இருக்கு. செல்ஃப் எனுமரேஷன் சுய விவர பதிவேற்றம் இல்ல சுய கணக்கெடுப்புன்னு அந்த வசதிக்கு வந்து ஒரு போர்ட்டல் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. sc.census.gov.in அப்படின்ற போர்ட்டல் வந்து இதுக்காண்டியே ஸ்பெஷலா வந்து அதை வச்சுதான் அந்த செல்ஃப் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த விண்டோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டைம் பீரியட். இது இல்லாம ஓவராலா இந்த சென்சஸ் என்டையர் எக்ஸசைஸ் மானிட்டர் பண்றதுக்கு சென்சஸ் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி ஒரு சிஸ்டமே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, டிஜிட்டல் சிஸ்டம். இதுல வந்து எல்லா விஷயங்களையும் இதுல இருந்து தான் நம்ம பண்ண போறோம். சிஎம்எம்எஸ் அப்படின்னு நம்ம ஷார்ட்டா அதை சொல்றோம். இந்த போர்ட்டல் மூலமா டேஷ்போர்டு இருக்கு நம்மளுக்கு, என்ன சென்சஸ் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியுது. அதனால எல்லா ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இந்த சென்சஸ்ல வந்து பல கட்டத்தில் வந்து பல நிலையில வந்து நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நடத்துறோம் பயிற்சி. அது அந்த ட்ரைனிங் பேட்ச் கிரியேஷன் பண்றதா இருக்கட்டும், யாருக்கு வந்து ட்ரைனிங் ஆர்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் எனுமரேட்டர் சூப்பர்வைசர்ஸ் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளருக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கூட இந்த போர்ட்டல் இருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரைனிங் பேட்சஸ் கிரியேட் பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமா தான் பண்றோம். அப்புறம் அவங்களுக்கு ஐடி கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணதும் இந்த போர்ட்டல் மூலியமா தான் பண்றோம். இது ஒவ்வொரு சென்சஸ்லயும் வந்து கொஞ்சம் ரிஜிஸ்டர்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்ப ரூரல் ஏரியாஸ்ல அந்த வில்லேஜ் ரிஜிஸ்டர்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அர்பன் ஏரியாஸ்ல டவுன் ரிஜிஸ்டர்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சென்சஸ்க்கான பேசிக் யூனிட் சார்ஜ்னு நம்ம சொல்றோம், அந்த சார்ஜ் ரிஜிஸ்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மூணு ரிஜிஸ்டருமே இதுக்கு முன்னாடி எல்லாம் மேனுவலா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது முழுக்க முழுக்க வந்து இந்த ஆன்லைன்ல சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமா தான் நம்ம பண்ண போறோம். இத்தனை விஷயங்கள் வந்து நம்ம சிஎம்எம்எஸ் போர்ட்டல் மூலியமா நம்ம பண்ற மாதிரி வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி ஒரு பெரிய பேப்பர் எடுத்துட்டு வருவாங்க, அதுல தான் விவரங்களை எல்லாம் வந்து பதிவு செய்வாங்க. இந்த டைம் வந்து அவங்க மொபைல் தான் எடுத்துட்டு வராங்க. அந்த மொபைல் எடுத்துட்டு வராங்க, அந்த மொபைல்ல இதுக்காண்டியே ஸ்பெஷலா வந்து ஆப்ஸ் டெவலப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு வந்து HLO ஆப் அப்படின்னு ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க, ஹவுஸ் லிஸ்டிங் அண்ட் ஹவுசிங் சென்சஸ் ஆப் தான் அதோட பேர். அந்த செயலி வந்து அவங்களோட மொபைல்ல வந்து பதிவிறக்கம் செய்யப்பட்டு அந்த செயலி மூலியமா தான் கேள்விகளை கேட்கறாங்க. மக்கள் அளிக்கக்கூடிய பதில்களையும் அந்த செயலி மூலியமாவே மொபைல்லயே அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் மேஜரா ஆப்ஸ் போர்ட்டல், இந்த டிஜிட்டல் காண்டி நம்ம டெவலப் பண்ணிருக்கிற ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் விவரங்கள்.
1: நிச்சயமா சார், இந்த ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல் பத்தி சொன்னீங்க, அது எப்படி செயல்படும் அப்படின்ற விதை பத்தியும் சொன்னீங்க. இப்போ ஒரு துல்லிய தன்மைக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் முறையில இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுது அப்படின்னு சொல்லலாமா சார்? ஏன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு நம்மளுடைய நாடு. அப்போ ஒரு சரியான ஒரு தகவல்களை அரசுக்கு வந்து வழங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா?
0: ஆமா, இப்ப நம்ம ஒவ்வொரு சென்சஸும் வர வர டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே வருது. இப்ப நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றாங்க, கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்றாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்றாங்க. அதனால நம்மளும் வந்து அதை அப்கிரேட் பண்ற மாதிரி அது வருது. அந்த துல்லியம் கரெக்டான அக்யூரேட் டீடைல்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர். ரெண்டாவது டைம் சேவிங், நம்மளுக்கு வந்து எல்லாம் மேனுவலா அவங்க பண்றப்ப அதை காட்டிலையும் டிஜிட்டலா பண்றப்ப வேகமாவே பண்றாங்க. முன்னாடி எல்லாம் ஒரு வீட்டுக்கு வந்து அரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுத்தாங்கன்னா இப்ப இந்த மொபைல் ஆப் மூலியமா பண்றப்ப அவங்கனால ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்து ஒரு வீட்டுக்குண்டான விவரங்களை வந்து சேகரிக்க முடியுது. ஸோ அக்யூ

0: என்ன மாதிரியான பணிகள் வந்து மேற்கொள்ளப்படும், என்ன விஷயங்கள் கணக்கெடுப்புல எடுத்துக்கொள்ளப்படும்?
1: இப்பொழுதுமே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டு கட்டங்களாக தான் இதுவரைக்கும் நடைபெற்று வந்திருக்கு. ஏன் இரண்டு கட்டங்களாக பண்ணுறோம்னா, அந்த இரண்டாம் கட்டத்திற்கான அடித்தளம் தான் இந்த முதல் கட்டம். இரண்டாம் கட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்குண்டான ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்பயுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு தான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். நாடு முழுவதும் அதே தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நம்ம வீடுகள் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் தகவல்கள் வந்து சேகரிக்கிறோம். வீடு, வீட்டில் உள்ள வசதிகள், வீட்டில் உள்ள உடைமைகள், இதை பற்றின தகவல்கள் தான் வந்து நம்ம முதல் கட்டத்தில் வந்து நம்ம தகவல்கள் சேகரிக்கிறோம். இது மூலியமா வந்து நாட்டில் எவ்வளவு வீடுகள் இருக்கு, கட்டடங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே ஒவ்வொரு வீட்லையும் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு க்வெஸ்சனும் இருக்கு. இந்த ரெண்டு தகவல்களை வச்சு நம்ம இரண்டாம் ஃபேஸ்ன்றது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல வந்து மக்களை பத்தின விரிவான தகவல்களை வந்து நம்ம சேகரிக்கிறோம். அவங்களோட வயசு என்ன, அவங்களோட பாலினம் என்ன, அவங்களோட கல்வி தகுதி என்ன, இந்த மாதிரி பண்றோம். அந்த இரண்டாம் கட்டத்திற்கான அடித்தளமா இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு வீடுகள் இருக்கு, எத்தனை கணக்கெடுப்பாளர்கள் வந்து நமக்கு தேவைப்படுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நம்ம பிளான் பண்றதுக்கு இந்த முதல் கட்டம் வந்து பயன்படுது. அது இல்லாம நாட்டினுடைய அடிப்படை வசதிகளின் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து எந்த அளவுக்கு நாட்டில் டெவலப் ஆயிருக்கு, இன்னும் என்ன தேவைகள், எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் மக்களை போய் ரீச் ஆயிருக்கு அப்படின்ற இந்த விவரங்கள் கூட முதல் கட்டத்தின் மூலமா நமக்கு கிடைக்குது.
0: சரி சரி, இப்போ நீங்க சொன்னதிலிருந்து இன்னொரு கேள்வி எழுது. என்ன அப்படின்னா, இப்போ வீட்டில் இருக்கிற வசதிகள், வீடோட தன்மை, இப்போ வந்து அது வந்து மாடி வீடா கூரை வீடா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த கணக்கெடுப்புக்குள்ள வந்துருது. அப்போ மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அரசோட அடுத்த கட்ட திட்டங்களுடைய செயலாக்கத்துக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்லலாமா சார்?
1: ஆமா, அது கண்டிப்பா நம்ம திட்டமிடலுக்கு இது வந்து கண்டிப்பா உதவிகரமா இருக்கும். ஆனா செயலாக்கம், இந்த தகவல்களை வச்சுதான் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு திட்டம் வகுக்கிறாங்கன்னா அந்த திட்டத்துக்கு வந்து தனியா அதுக்கு கைட்லைன்ஸ் வந்து வகுக்கப்படும். அது எலிஜிபிலிட்டி கிரைடீரியா தனியா வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் இல்ல கொடுக்கல அப்படின்றது வந்து டிசைட் பண்ணுவாங்க. பட் ஓவராலா ஒரு பிளான் பண்ணணும். இப்ப நாட்டில் வந்து எவ்வளவு கேஸ் கனெக்ஷன் இருக்கு, எவ்வளவு பேர் வந்து எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து சமையலுக்கு எரிவாயு பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டேட்டா தேவைப்படுறப்ப அது நம்ம இந்த சென்சஸ் டேட்டாவை தான் ஒரு பேஸா வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சிலிண்டர்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், ஃப்ரீ சிலிண்டர்ஸ் கொடுக்கணும்னா யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு ஒரு திட்டம் வைக்கணும்னா அதுக்கு வந்து தனியா வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம நேரடியா அந்த சென்சஸ் மூலியமா சேகரிக்கிற தகவல்களை வச்சே அந்த பெனிஃபிட்டை வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்,
0: இது வந்து ஒரு டேட்டா,
1: ஒரு டேட்டா, ஒரு ரெஃபரன்ஸ் டேட்டா. இதை வச்சுட்டு அவங்க ப்ரோக்ராம்ஸ் ஸ்கீம்ஸ் டிவைஸ் பண்றப்ப அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி புது கிரைடீரியா கைட்லைன்ஸ் எல்லாம் வச்சுட்டு யாருக்கு கொடுக்கலாம் கொடுக்க கூடாது அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க.
0: நிச்சயமா சார். இப்போ இதுல முதல் கட்ட பணிகள்ல 33 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் என்னென்ன? ஏன்னா ஒன்னொன்னு நீங்க சொன்னீங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சார்.
1: இந்த 33 கேள்விகள் முதல் கட்டத்தில் இடம்பெற்றுள்ள 33 கேள்விகளுமே மேக்சிமம் வீடுகள், வீட்டினுடைய நிலை, வீட்டில் உள்ள வசதிகள், உடைமைகள், இதை சார்ந்த கேள்விகளை தான் இருக்கு. பர்சனல் டீடைல்ஸ்னா அந்த மக்களை பத்தின தகவல்கள் அப்படின்றது வந்து ரொம்ப மினிமமாக தான் இருக்கு. முதல்ல வந்து இதுல ஒரு கேள்வி வந்து நேம் ஆஃப் தி ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டு, குடும்ப தலைவரின் பெயர், அது ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து குடும்பத்தில் வசிக்கக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த குடும்ப தலைவர் வந்து எஸ்சி பிரிவை சேர்ந்தவரா, எஸ்டி பிரிவை சேர்ந்தவரா, இல்ல இதர பிரிவுகளை சேர்ந்தவரான்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த மூன்று கேள்விகளை தவிர்த்து நம்ம மிச்ச கேள்விகள்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே அந்த வீட்டோட நிலைமை பத்தி தான் இருக்கு. அதுல வீட்டினுடைய கூரை வந்து எந்த பொருளை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க, அது வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கா இல்ல மேல தகர வீடு மாதிரி இருக்கா, அந்த மாதிரி. அதே மாதிரி வீட்டினுடைய சுவர், அது என்ன மெட்டீரியல், பிரிடாமினா என்ன மெட்டீரியல் கட்டியிருக்காங்க, மண் சுவர் வச்சு கட்டியிருக்கிறாங்களா இல்ல செங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்களா, அந்த மாதிரி. அப்புறம் தரை வந்து என்ன ஒரு பொருளை வச்சு கட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கு, ரொம்ப பழைய காலத்து வீடா, கொஞ்சம் இடிகிற நிலைமையில இருக்கா இல்ல நல்லா இருக்கா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. அந்த வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை, அறைகள்லாம் வந்து நம்ம கிச்சன் டாய்லெட் அதெல்லாம் விட்டுட்டு லிவிங் ரூம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த அறைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது போக வந்து வீட்டில் என்ன வசதிகள் இருக்கு, வசதிகள்னா வந்து அந்த வீட்டில் வந்து குடிநீர் ஆதாரம் இருக்கா, குடிநீர் ஆதாரம் இருந்துச்சுன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கா இல்ல வீட்டு காம்பவுண்ட்ல இருக்கா இல்ல வெளியில இருக்கா இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போய் எடுத்துட்டு வரணுமா, அந்த மாதிரி ஒரு டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த வீட்டில் கழிப்பறை வசதி இருக்கா, கழிப்பறை வசதி இருந்தால் என்ன டைப் ஆஃப் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்றதும் அதில் இருக்கு. அது இல்லாமல் அவங்க கிச்சன் இருக்கா, கிச்சனில் சமையலுக்கு வந்து எரிவாயு பயன்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி இடம் பெற்றுள்ளது. அதுக்கப்புறம் வந்து உடைமைகள், அந்த வீட்டில் வந்து என்ன மாதிரி உடைமைகள்லாம் இருக்கு அப்படின்றதுல இருக்கு. மொபைல் இருக்கா, லேப்டாப் இருக்கா, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா, அப்புறம் அவங்க வீட்டில் டெலிஃபோன் இருக்கா, பைசைக்கிள் இருக்கா, டூ வீலர் இருக்கா, கார் இருக்கா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு, டிவி இருக்கா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இடம்பெற்றுள்ளது. லாஸ்ட்டாக வந்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க. மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல். இந்த 33 கேள்விகளில் வந்து மொபைல் நம்பர் மட்டும் ஆப்ஷனல். அவங்க விருப்பம்னா கொடுக்கலாம், இல்லாட்டி பரவாயில்லை. மிச்ச எல்லா கேள்விகளுக்கும் வந்து மக்கள் விடையளிக்கிற மாதிரி தான் இந்த கேள்விகள் அமைந்துள்ளது.
0: நிச்சயமா சார். இப்போ அந்த குடும்ப தலைவரோடைய மொபைல் நம்பர் தான் கொடுக்கணுமா, இல்ல குடும்ப உறுப்பினர்கள் யாருடைய மொபைல் நம்பர் அது
1: கொடுக்கலாம், அது யாரோட மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
0: நிச்சயமா சார். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து இந்த பணியில ஈடுபடுத்தப்பட இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வருவாங்க அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு சார். இன்னைக்கு சென்னை மாதிரியான நகரங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வேலைக்கு போறவங்களா இருக்காங்க. இந்த எடுக்கிறவங்க எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. நிறைய பேர் வந்து வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போக முடியாத தகவல்களும் இருக்கு. அப்போ அவங்களுக்கான அறிவுரைகள் என்ன சார்?
1: இப்ப தமிழகம் முழுவதும் வந்து 115,000 சுமார் 115,000 கணக்கெடுப்பாளர்கள் வந்து இந்த பணியில ஈடுபட உள்ளனர். இவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 19,000 சூப்பர்வைசர்ஸ் இருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு 30,000 ஆபீசர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சார்ஜ் லெவல் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல், கார்பரேஷன் லெவல், வேற வேற லெவல் ஆபீசர்ஸும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. மொத்தமா 150,000 பேர்ல இருந்து 160,000 பேர் வரைக்கும் இந்த சென்சஸ் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. கணக்கெடுப்பாளர்கள் வந்து அந்த களப்பணிக்காக ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை அவங்க போகணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு கணக்கெடுப்பாளருக்கு ஆவரேஜா நம்ம 200 வீடுகளை வந்து கணக்கெடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒர்க் லோடு அப்படிதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 200 வீடுகள், 800-900 மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஏரியா. இந்த ரெண்டு கிரைடீரியா மீட் அவுட் பண்ற மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிளாக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அந்த கணக்கெடுப்பாளர் வந்து அவங்க பிளாக் கிரியேட் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஏரியாவுக்கு விசிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற இப்போ கிராமப்புறங்களாக இருந்தால் அந்த ஊர் தலைவர் இருப்பார், பஞ்சாயத்து இருந்தால் பஞ்சாயத்தில் செக்ரட்டரி இருப்பார், விஏஓ இருப்பார், ஸ்கூல்ஸ் எதாக இருந்தால் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்ற தகவலை வந்து ஃபஸ்ட்டு இந்த வாரம் வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. கணக்கெடுப்பாளர் வந்து இந்த ஏரியாவில் வந்திருக்கிறாங்க, ஏன்னா இவங்க கிட்டெல்லாம் சொன்னோம்னா அவங்க வந்து தகவலை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லுவாங்க அப்படின்றதுக்காண்டி அதை பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சில வீடுகள் சென்னை மாதிரி மாநகராட்சியில் வந்துட்டு நிறையா வீடுகள் நிறையா வீட்டில் வேலைக்கு போயிருப்பாங்க, கிராமப்புறங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அவங்க வந்து இந்த 30 இந்த 200 வீடுகளையும் வந்து ஒரு ரவுண்டுல 2-3 ரவுண்டு கூட அவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு போறப்ப எந்தெந்த வீட்டில எல்லாம் பதில் அளிக்கக்கூடிய லெவல்ல இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க, நபர்கள் இருக்கிறாங்க, அந்த வீட்டில எல்லாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு போறப்பயே அந்த வீடு வந்து அடைக்கப்பட்டிருக்கு, இல்லை அந்த வீட்டில் வந்து சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இந்த வீட்டில எல்லாம் ஆள் இல்லை, அடைச்சிருக்கு, இந்த வீட்டில எல்லாம் இருக்கிறாங்க ஆனா பதில் சொல்லக்கூடிய நிலையில இருக்கிற நபர் அங்கே இல்லை, இந்த மாதிரி 2-3 கேட்டகரியா வந்து பிரிச்சுக்கிடுவாங்க. இவங்களை கவர் பண்றதுக்காண்டி மேபி ஆஃப்டர் ஈவினிங் லேட் அவர்ஸ் வந்து மறுபடியும் வருவாங்க.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2 பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம்.
2: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேயர்கள் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் கீதா பென்னட் அவர்களின் வீண இசை இடம்பெறும். ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். தொடக்கமாக ஏந்தோ பிரேம என தொடங்கும் சுருட்டி ராகவர்ணம், ஆதிதாளம் பல்லவி கோபாலய்யர் இயற்றியது.

விஜயாம்பிகை என தொடங்கும் விஜயநாகரி ராகம். ஆதிதாளம் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றியது.

அரங்கிசையில் கீதா பென்னட் அவர்களின் வீண இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஷேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள்

கட்டம். அரங்கிசையில் தொடர்ந்த விடமு செய்யுவே என தொடங்கும் கரகரப்பிரியா ராகம் ஆதி தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் கீதா பென்னட் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் இதய கமலம் திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடியுள்ள பாடல்.

சொர்க்கம் திரைப்படத்திற்காக பி சுஷிலா பாடிய பாடலுடன் நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.3°C, இயல்புக்கு 0.9°C குறைவு. குறைந்த அளவு 27°C, இயல்புக்கு 0.6°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 74%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.6°C, இயல்புக்கு 0.6°C குறைவு. குறைந்த அளவு 27.4°C, இயல்புக்கு 1.5°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 82%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை சூழல் விளக்கு தமிழமுதம். வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு வெள்ளையினை வெளியேறு இயக்க தொடக்க நாள் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. AS முரளி அவர்களின் பாட்டு, VV ரவி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இளைய பாரதம்.

டைம்லெஸ் ஹெச்ஆர் விஸ்டம் ஃப்ரம் பஞ்சதந்திரா வி வர்ஷிதா வழங்கும் உரை. எஜுகேட்டட் இன் காமர்ஸ் உரை வழங்குபவர் பி பார்கவி. செக்யூர் ஆக்சஸ் ஸ்மார்ட் கண்ட்ரோல் பி ஸ்வேதா வழங்கும் உரை. ஸ்மார்ட் அல்காரிதம் ஸ்மார்டர் வேர்ல்ட் உரை வழங்குபவர் எம் ஸ்ரீநிதி. 12:10 சங்கீத சாரல் ஆர் பி தர்ஷன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஷி அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி இ வித்யா திட்டம் குறித்த தகவல்கள். 11:10 பெருமைமிகு பாரதம், சென்னை எனும் தொழில் நகரம் உரை சித்திரம், எழுதியவர் டி சுரேந்தர் அவர்கள், அமைப்பு எஸ் ஜோசப்ராஜ். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகானம். 2:55 வானிலை. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் த மார்கரெட் அவர்களின் உரை. தொடர்ந்து இயற்கை வேளாண்மையில் இடுபொருட்கள் தயாரிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் தென்பத்து கிராமத்தைச் சேர்ந்த டி ஆறுமுகம் அவர்களுடன் நேர்முகம். 8:05, 8:30, 9:15 ஆகிய நேரங்களில் திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம், ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:45 தி ஹோம் கம்மிங் ஆஃப் எடிட்ஸ் ஆங்கில நிகழ்ச்சி. சோழர் செப்பேடுகள் நாடு திரும்பிய நிகழ்வு குறித்து மூத்த வழக்கறிஞர் பி ஜெகநாத் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பத்திரிகையாளர் ஆர் ராகப்பிரியா அவர்கள். நிறைவு பகுதி. 10:00 அகில பாரத இசை, கிரி மல்லப்பா பஜந்த்ரி அவர்களின் ஷெனா இசை இடம்பெறும். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.